0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெறுப்பவர்கள் வெறுக்கட்டும், ஆதரிப்போர் ஆதரிக்கட்டும், நாம போற பாதையில நம்ம தெளிவா போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யாநாத் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாதை இருக்கு, ஒரு கனவு இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி நமக்கான பயணமுமே இருக்குது. நாம அந்த இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாலே போதும், நம்ம கூடவே நடக்கிறவங்களை விட நம்மளை பார்த்து பேசுறவங்க தான் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க. அதை நம்ம நோக்கி நடக்கும்போது இவனால் இதெல்லாம் முடியுமா, இவன் பெரிய முடியுங்கிற திறமையை வச்சுக்கிட்டு இருக்கவனா, இவன் திறமை இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை நெகட்டிவாக வந்துட்டு பேசுவாங்க. நெகட்டிவான பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுக்காம நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம வந்துட்டு எது பண்ணாலும் சரி நம்மளை வந்துட்டு ஆதரித்து கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு நல்லது பண்ணோம்னா ஆதரித்து கொடுப்பாங்க, தப்பு பண்ணோம்னா கேட்பாங்க. நமக்கு பிடிக்காதவங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காம நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன? கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

0: ஏங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மற்றும் நாமக்கல்லில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் நாமக்கல்லையுமே வந்துட்டு நீங்கள் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் நாமக்கல் உட்பட 10 மாவட்டங்களில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்றாங்க அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவிட்டுருக்குது. அதனால இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் சில இடங்கள்லையும் புதுச்சேரியிலுமே மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இயல்பை விட உள் தமிழகத்தில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அதிகமாக வந்துட்டு வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்முடைய சேலம் நாமக்கல்ல மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, தமிழகத்துடைய உள் மாவட்டங்களில் வெயில் வந்துட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 25 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 68 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 55 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டிஞ்சருடைய வச்சு செய்ய போகிற அப்படி மாதிரி சூப்பரான பாடு தான் அங்கே வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
4: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்.
3: இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
5: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கான ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியன் ஆயில் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போது கவர்மெண்ட் ஜாப்புக்காக வேகன் இருக்குது அப்படிமாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில், அதாவது IOCL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தில் வந்துட்டு காலி இடங்களுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கல் 139, எலக்ட்ரிக்கல் 89, மார்க்கெட்டிங் 41, ECE 32, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 35, IT 22 அப்படின்னு மொத்தமாக 470 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி BE, BTEC, அப்புறமா BL, MBA, MSc முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு, இந்த மூன்று முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுங்களுக்கான தேர்வு மையம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, இந்த 5 மையங்களில் வந்துட்டு தேர்வு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 3/9/2026. எஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா, IOCL.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள அப்ளை பண்ண சொல்லுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான பாட்டு தான் வந்துருக்கு, ஹேவாக் பிரதர்ஸோட பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்ஜினியரிங் துணை கலந்தாய்வுக்காக தரவரிசை பட்டியல் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய 422 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 198,825 பிடெக் இளநிலை பட்டப்படிப்புகள் இடங்கள் காலியாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்துட்டு 2026-2027 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான முதல் கட்ட கலந்தாய்வு நிறைவடைஞ்சிருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய இடங்களில் 72.57% இடங்கள் நிரம்பி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 54,530 பிஇ பிடெக் இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் துணை கலந்தாய்வு மாணவர் சேர்க்கையில் பங்கேற்க 14,500 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்காங்க. தரவரிசை பட்டியல் இன்னைக்கு சாயங்காலம் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாளை காலையிலிருந்து மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இன்ஜினியரிங்காக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான கண்டிப்பாக ஒரு தகவலாக இருக்கும். துணை கலந்தாய்வு தரவரிசை இன்றைக்கி வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங்காக கலந்தாய்வுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,935 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,11,480 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலை 5.20 காசுகள் அப்படின் மாதிரி இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் வெள்ளி அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே வந்துட்டு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் ஆகலை, ரொம்ப கம்மியாகவும் ஆகலை, கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கத்துடைய

விலை கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ லைட்டாக ரொம்ப கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 14,000 சில்லறை அப்படி மாதிரி வந்துட்டு விற்பனை ஆகிருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 13,935 அப்படிங்கிற மாதிரி தங்கம் கிராம் ஒன்றுக்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் வெள்ளியோட விலையுமே கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே வெயிட்டிங் இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க, உங்களுக்காக ஜெகதீஷோட அடி கல்லியே சாங் அப்படிங்கிற அந்த படம் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான படி தாங்க வந்திருக்குது. இப்போ வந்துட்டு மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நீர்த்திறப்பு அதிகமாக்கப்பட்டிருக்குது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுமே வந்துட்டு நீர்த்திறப்பு திறந்து விட்டுருக்காரு பாசனத்துக்காக. இதனால் வந்துட்டு மேட்டூர் அணையுடைய நீர்த்திறப்புனால நீர்மின் உற்பத்தி அதிகமாகி இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்ட மேட்டூர் அணையில் இருந்து தினமும் நீர் திறக்கப்பட்டதை அடுத்து நீர்மின் உற்பத்தி வந்துட்டு 1000 மெகாவாட்டாக அதிகமாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததுனால தமிழக அணைகளுக்கு நீர்வரத்து குறைஞ்சிருக்குது. இதனால நீர்மின் நிலையங்களில் தினமும் சராசரியாக 750 மெகாவாட் வரைக்கும் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. சேலம் மாவட்ட மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்படக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதற்காக 50 மெகாவாட் திறனில் மேட்டூர் அணை நீர்மின் நிலையம், 200 மெகாவாட் திறனில் மேட்டூர் சுரங்க நீர்மின் நிலையங்கள் இருக்குது. மேலும் தலா 30 மெகாவாட் திறனில் 7 கதவணைகள் நீர்மின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னும், மேட்டூர் அணையில் இருந்து நேற்று முன்தினம் முதல் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. இதனால் மேட்டூர் மின் நிலையங்களில் 140 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், நீலகிரி குந்தா நீர்மின் நிலையங்களில் 300 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 450 மெகாவாட் வரைக்குமே அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஒட்டுமொத்தம் நீர்மின் உற்பத்தி 1000 மெகாவாட்டாக அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர் மின் உற்பத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 92.10 அடியாகவும் நீர் இருப்பு 54.97 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 10089 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 7000 கனஅடியாகவும் இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 10089 கனஅடியாக இருக்குது, அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு வெறும் 7000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் வரத்தை விட நீர் திறப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து வேகமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, நீர் வரத்து கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷ் உடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நாடு முழுக்கவுமே இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் திறந்தவெளி தொலைதூர கல்வி முறையிலுமே ஆன்லைன் வழியிலையும் பட்டப்படிப்புகளை வழங்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமே பல்கலைக்கழக மானிய குழுவான UGCயுடைய அங்கீகாரம் பெறுவது அவசியம். அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டு January to February மாத பருவத்துக்கான திறந்த தொலைதூர கல்வி பட்டப்படிப்பு அங்கீகாரம் பெற September 15 https://deb.ugc.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது வர September 15 நீங்கள் அப்ளை பண்ணணும் https://deb.ugc.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளம்புறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியை நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன? கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 to 9 பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் கார்ஜினுடைய சைனா மீடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதாவது இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையம்

0: நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா, அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய, இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும், இதை ஒரு வேண்டுகோளாகவும், இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும், அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும், எதிர்பார்ப்பாகவும், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல பேலன்ஸ்லன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச?
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன ஒரு புத்திசாலித்தம்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு இப்போ கிலோவுக்கு 60 ரூபாயா வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்படி தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து கிலோவுக்கு இப்போ 60 ரூபாயா விலை அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் இருந்து காய்கறி பழங்கள் மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து இங்கிலீஷ் காய்கறி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்துட்டு இருக்குது. இதில் மகாராஷ்டிரா, பெங்களூர் பகுதிகளில் இருந்து பல்லாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு இருக்குது. கடந்த மாதம் தலைவாசல் மார்க்கெட்டில் பெரிய வெங்காயம் அப்படிங்கிறது கிலோவுக்கு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருந்திருக்குது. இப்போ அதோடைய வரத்தை குறைஞ்சிருக்கிறதுனால 55 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்குமே விலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளூரில் விளைவிக்கப்பட்டு வரக்கூடிய சின்ன வெங்காயத்துடைய வரத்துமே இப்போ குறைஞ்சிருக்குது. அதனால கடந்த மாதம் கிலோவுக்கு 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் இப்போ 60 ரூபாயிலிருந்து 65 ரூபாயா விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மொத்த விற்பனையாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போதிய மழை இல்லாதனாலையும் விளைச்சல் குறைஞ்சிருக்குது அப்படின்னும், அதே மாதிரி வெங்காயத்துடைய விலை விளைச்சல் குறைஞ்சிருக்கிறதுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் வெங்காயம் வந்துட்டு அறுவடை செய்து புதிய வெங்காயம் வரும்போது இந்த விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தாங்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தோடைய விலை இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒரு தெரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, வனிதா அவர்கள் வந்துட்டு மின்னாம்பள்ளி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வனிதா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குன்னு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சிங்க அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்தலிப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கான சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மண்வள மேலாண்மை இருக்குல்லையா, அது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துட்டு வந்திருக்குது. கெங்கவல்லி வேளாண் துறை அட்மா திட்டத்தில் மண்வள வேளாண்மை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் அங்கே இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையத்தில் நேற்று நடந்திருக்குது. சேலம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மனோஜ்குமார் அவர்கள் மண்வள பரிசோதனையுடைய அவசியம், மண் பரிசோதனையுடைய பயன், மண்புழு தொழு உரம் ஆகியவற்றுடைய பயன்கள் குறித்து எடுத்து வச்சிருக்காரு. வட்டார தொழில்நுட்ப மேலாளர் அற்புதவேலன் அவர்கள் 40 மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மண்வள மேலாண்மை வந்துட்டு விவசாயிகளுக்காக பயிற்சிகள் நடக்கப்பட்டிருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கெங்கவெளியில் வந்துட்டு இந்த பயிற்சியானது நடந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுமே இருக்குதுங்க. இப்போது நம்மளாம் வந்துட்டு ஒரு 10 வயசு 15 வயசுலாம் வந்துட்டு ஓடிருப்போம், மேரத்தான்லாம் நிறைய ஓடிருப்போம். அதே மாதிரி இப்போவும் கூட நிறைய பேர் மேரத்தான் ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு 47 இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேரத்தான் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் அதில் ஒரு இமோஷனல் டச் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களுக்காக இந்த மேரத்தானில் வந்து ஓடிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு நம்ம படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட படிப்பு செலவுகளுக்காக இந்த மேரத்தானில் ஜெயிச்சோம்னா அவங்களுக்கு வந்து அந்த காசு வரும். அது மூலமாக நம்மளுடைய குழந்தைகளை வந்துட்டு நம்ம படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காகவே வந்துட்டு மேரத்தானில் ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, 3000 வந்துட்டு பரிசு வென்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தாங்க நடந்திருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாயஃபம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள் உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், பயங்கர சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வைரலான விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி இருக்கணும். இப்போது அடுத்ததான் இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையாக டிஜிட்டல் முறையா. சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையா டிஜிட்டல் முறையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில் அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

அதை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபடி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள், வணிக நிறுவனங்கள், ஈரக்கழிவு, உலர்கழிவு, சுகாதார கழிவு, சிறப்பு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக தரம் பிரித்து வழங்குவது குறித்து மாநகராட்சியுடைய சார்பாக பல்வேறு விழிப்புணர்வுகளுமே ஏற்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதோடைய தொடர்ச்சியாக கொண்டலாம்பட்டி மண்டலம் கோட்டமீன் 60 வார்டு அலுவலக சுவரில் இருக்கக்கூடிய நான்கு வகையான குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து வரையப்பட்டிருக்கக்கூடிய சுவர் ஓவியத்தை நேரில் வந்து பார்வையிட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து கோட்டமீன் 60 அழகு நகரில் குழந்தைகள் விளையாட்டு பூங்காவில் மின்விளக்கு வசதி, விளையாட்டு உபகரணங்களை சீரமைப்பது தொடர்பாக மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அழகு நகரில் தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் சாக்கடை கால்வாயை தூர்வாரக்கூடிய பணிகளையுமே இவர் வந்துட்டு நேரில் பார்வையிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அண்ணாமலை அனெக்ஸ் 1வது மெயின் ரோடு, அருணை நகர், இபி காலனி 1-4வது குறுக்கு தெரு, எம்ஜிஆர் 1 மற்றும் 2வது, காஞ்சி நகர் 1 மற்றும் 4வது தெரு, கேஆர் நகர் 1 முதல் 5வது வரை, கணபதி நகர் 1 முதல் 5 வரை, அதுக்கப்புறமா ஆத்தூர் மெயின் ரோடு ஆகிய தெருக்களில் இருக்கக்கூடிய திடக்கழிவு வாகனம் மூலமாக தூய்மை பணியாளர்களுடைய பொதுமக்கள் 4 வகையாக பிரித்து தரக்கூடிய அந்த பொருள்கள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு நேரில் பார்வையிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி இன்னொருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அஸ்தம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜய். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்பிச்சுட்டு நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முல்லை பிஎஸ் போடைய காம்போல எம்ஐஎம்ஆ சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 இல் அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நோக்குள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையா டிஜிட்டல் முறையா. சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தில் குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையா டிஜிட்டல் முறையா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன, கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் CO2. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா சிம்மாண்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ் ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இருக்கலும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.
6: We'll make it bang and no, I'll be back. Turn it up. This solid. It's them on the beat, bringing my heat.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். மை டியர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறதை நினைக்கிறப்ப எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலையாக டெல்லி வரைக்கும் போயிருந்தேன்னா அப்படியே டெல்லி பக்கத்தில் இருக்க ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் கண்டிப்பாக டைமுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை காலையில் உங்களோட ஜாலியாக வந்து பேச வந்துட்டேன். பிரதீபா மற்றும் திவாகர் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாடப்போறோம். மாணிகலண்ணா, காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், காலை வணக்கம்.
1: சூப்பர் சூப்பர் மாணிகம்மா, எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு.
1: ஓகே ஓகே அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா? என்ன சம்பந்தம், நீங்க சொல்ற ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணி பேசணும்.
1: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: சரி.
1: புகை வண்டி,
2: ரயில் பெட்டி, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது புகையும் மின்னலாம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்ஜின்ல ஓடிட்டு இருக்கு அந்த கரண்ட்ல.
1: வண்டி, வண்டிங்கிற வார்த்தையே வரலையே.
2: புகை வண்டி,
1: எல்லா கதையும் சொல்லி முடிச்சு கடைசியே சேர்த்து சொல்லிட்டீங்க. சூப்பர் அண்ணா, அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி மாணிக்கம்ண்ணா.
2: நன்றி
1: நன்றி. உங்களுக்கு தெரியுமா பிரதீபா புகை வண்டி என்னன்னு?
3: ரயில் தானே?
1: ரயில் தான். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா?
3: அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு புகை விட்டுட்டே வண்டி போகும்.
1: ஏன் புகை விட்டுட்டு போகுது?
3: அப்போ வந்து கரியில ஓடிச்சு.
1: சூப்பர் பிரதீபாக்கு பாருங்க, எவ்வளவு நாலேஜ், சூப்பர். அதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் சொன்னேன் புகை வண்டின்ட்டு. ஆனால் அண்ணன் கரெக்டாக மேட்ச் பண்ணி அற்புதமாக சொன்னார். ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் வந்து என்ன சம்மந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான விளையாட்டை விளையாடணும்னு வச்சுக்கோங்கண்ணா, மறக்காமல் கால் பண்ணுங்கள் எங்களுக்கு.
3: சோனா எஃப்எம்மோட நிலை எண் 107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான அற்புதமான அசத்தலான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஆன் திவ்ய மக்களை பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும்
3: பிரதீபா.

0: கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அடுத்துதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறார். அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: ஏன் இப்படி ஹாரர் வாய்ஸ்ல பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட தான் செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயங்கள், ரெண்டு பொருட்கள் சொல்லுவேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி நீங்க ஒரு புது கதையை வந்து உருவாக்கி சொல்லணும். அது ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் மிகாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் பண்ணுங்க,
2: கால் பண்ணுங்க.
3: 107.8
1: உங்களுக்கான ஒரு முதல் வார்த்தை ஐஸ்கிரீம், சரிங்களா? இரண்டாவது வார்த்தை வடை. வடை
3: ஒருத்தில்
1: ஒருவர்
2: ரமேஷ்.
1: சூப்பர் சூப்பர்.
2: ஆயிரத்தில் ஒருவர் ரமேஷ் அப்படின்னு சொன்னார்னா.
1: ஆனா என்ன காம்பினேஷன் தெரியல, அந்த ரமேஷ் நான் பார்த்து கண்டிப்பா கேட்கணும். ஐஸ்கிரீம்ல எப்படி வடை வச்சு, தயிர் வடை கேள்விப்பட்டிருக்க, சாம்பாரோட
2: கேள்விப்பட்டிருக்கேன்,
1: ஐஸ்கிரீம் வடை எப்படி இருக்குன்னு கேட்டே ஆகணும். ஆயிரத்தில் ஒருவர் ரமேஷ் கிட்ட. மக்களே, நீங்களும் வந்து என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விளையாட்டுல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். பிரதீபா, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வியால்டா வித்தியாசமாக பண்ணுவாங்க.
2: வியால்டாக
1: ஆமாம், சாப்பாடு விஷயத்தில் வித்தியாசமாக பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, எனக்கு அது தெரியாது, எனக்கு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. டீயில் பிஸ்கெட் வரிக்கி தொட்டு சாப்பிட்ருப்போம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டீயில் மிச்சர் போட்டு திங்கிறது, அதுக்கப்புறம் கடலப்பொடி போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அதை கூட விடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்திருப்பார், சாம்பாரை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க, பண்ணை சாம்பாரில் தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா, பிஸ்கெட்டை சாம்பாரில் தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா, அப்படிலாம்107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடுங்க. இப்போ ஏனோடி அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
4: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்.
3: இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினச்சிருக்கீங்க. பிரதீபாவும் மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே நாங்கள் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்வேன், அந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து ஐஸ்கிரீம் ப்ளஸ் போர்வை அப்படின்னா, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எனக்கு சளி பிடிச்சிச்சு, அதனால் நான் போத்திட்டு போய் தூங்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். இந்த விளையாட்டில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக
4: ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். இது புது குரல் இல்லை, பல குரல்.
5: எங்க
4: பட்டி போயிட
5: போறேன்,
4: எனக்கு
5: தெரியுமா
4: பாட்டி,
5: இன்னைக்கு திட்டம், இணைப்பு திட்டம், பை வார்த்தை.
4: சரி பாட்டி, விளையாடுவோமா?
5: விளையாடலாம், விளையாடலாம்.
4: ஓகே, ரோஜா பூ காஃபி.
5: ரோஜா பூ காஃபியா?
4: ஆமா.
5: சரி, பேசட்டுமா?
4: பேசுங்க பேசுங்க.
5: காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது ரோஜா பூ கறி வந்தா, சரி பூ வாங்கி ஒண்ணு தலையில வச்சுக்கிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பிட்டா.
4: சூப்பர் பாட்டி, காஃபி நல்லா இருந்துச்சா?
5: காஃபி எப்பவுமே நல்லா தான் இருக்கு, சக்கரை போடாத காஃபி தானே குடிக்கிறோம்.
4: அப்படியா?
5: மத்தவங்க குடிக்கவே மாட்டாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இந்த கிழங்கு குச்சி கிழங்கு இருக்குல்ல, குச்சி கிழங்கு வேக நல்லா வெந்துடணும். அத வந்து தேனில, தேனில தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மட்டன் குழம்புல தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் குச்சி கிழங்க. நீங்க ஒரு மத ஒரு இது சொல்லிட்டு
4: இருந்தீங்க, குச்சி கிழங்க மட்டன்ல தொட்டு சாப்பிட்ட மட்டன் குழம்புல.
5: ஆமா, மட்டன் தான் நல்லா இருக்கும். அப்புறம் தேன்ல தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்,
4: தேன்ல தொட்டு சாப்பிட்டாலும். சரி, ட்ரை பண்ற பாட்டி, கண்டிப்பா
5: நன்றி.
4: ராதகாபட்டியில இருந்து ருக்மணி பட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
3: பிரதீபாவுடன். சோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். இந்த வக்கர் மற்றும் பிரதீபா. இனி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னா, மக்களே என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விளையாட்டு தான். இப்போ பிரதீபாவுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம், ரெண்டு பேருமே வந்து ஷோ பண்ணுறதுக்கு சுத்தமாக வந்து அவங்களுக்கு எனக்கும் மேட்சே ஆகாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் வந்து கேட்க மாட்டேன். இப்போ வந்து நானும் நீங்களும் திவாகர் மற்றும் மக்கள்னு சொன்னால் நீங்கள் சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயம் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி லிங்க் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்கள்கிட்ட விளையாட போகிறோம். எப்படின்னா உங்கள்கிட்ட ரெண்டு பொருள் சொல்லுவேன், அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து ஒரு குட்டி கதை சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கணும், மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் விரும்பாலையில இருந்து இணைப்பு என்பவர் எழுநரசி. நிலையத்தில் அலைவலமா நம் கேடல் அன்பு சொந்தங்கள் அலைவலமா
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்.
1: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன

0: ட்ரெய்லர் விளாட்றோம் தெரியுமா?
1: இன்னைக்கு சம்பந்தது சொல்றீங்க, அதை வச்சு கதை மூணு லைன் சொல்லணும்.
0: ஆமாம், கதை விளாடுவோமா? உங்களுக்கான ரெண்டு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க. மலை, சரிங்களா? மலை சாம்பார்.
1: மலை சாம்பாரா? மழை வந்து ஜோரா மழை காலத்துல பெஞ்சிட்டு இருந்தது.
0: சரி,
1: பெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டேன்.
0: புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க ரெண்டாவது லைன்.
1: மழை வந்து மழை காலத்துல மழை பெய்து கொண்டிருந்தது. மழை நீரை பிடித்து, பாத்திரத்தில் மழை நீரை பிடித்து, மழை நீரில் சாம்பார் வைத்து சாப்பிட்டேன். மிகவும் ருசியாக இருந்தது, ஆரோக்கியமாகவும் உடலுக்கு இருந்தது.
0: சூப்பர் அக்கா. என்ன சாம்பார் வச்சீங்க? மைடியர் நல்ல உள்ளங்களே, நீங்களும் இந்த மாதிரி என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ தான் எல்லிலக்கா வந்து மழை நீரை சேமித்து அதில் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டதா சொன்னாங்க. உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா பிரதீபா?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: நல்லா சாப்பிடுங்களா? சாம்பாரில் என்னென்ன காய்கறிகள் போட்டோம் உங்களுக்கு?
2: எனக்கு சாம்பாரில் காய்கறியெல்லாம் வேணாம், சாம்பார் நல்லா பருப்பு சாம்பார் வச்சாங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
0: சாம்பார் செய்ய தெரியுமா?
2: இல்லை.
0: சாப்பிட தெரியும?
2: சாப்பிட மட்டும் தெரியும்.
0: சூப்பர். பிரதீபாவுக்கு வந்து சாம்பாரில் வந்து காய்கறிகள்லாம் வேண்டாம், சாம்பார்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கனாலே அதை சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க. மங்களே, நீங்களும் என்ன சம்மந்தம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வந்து அதாவது ஆவணி மாதமா இது என்ன மாதம்?
2: தை மாதம்.
0: இந்த பாட்டு பேர் வந்து தை மாதம். தை மாதம் அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், மற்றும் திவாகரும் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் புரியாத மாதிரி ரெண்டு வார்த்தையை கொடுப்போம், அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் நீங்கள் அதை சம்மந்தப்படுத்தி இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தன்ற கேமில் விளாண்டுடலாம். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்.
3: கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: அதாவது நீங்க ரெண்டு சொல்ல வந்து நான் ஒரு வாக்கியமா அமைக்கணும், அதுதான்
1: போகும்போது
2: சைக்கிள்ல நாம போகும்போது குடைய வெறிச்சுக்கிட்டு போக கூடாது, அந்த குடைய மடக்கி கொண்டுகிட்டு போகணும். மழகிடு வந்து அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல நின்று குடைய விரிச்சு புரிஞ்சலாமே தவிர, ஆனா சைக்கிள்ல போகும்போது நிச்சயமா குடைய விரிச்சுட்டு போகவே கூடாதுங்க.
1: சூப்பர் சூப்பர், நான் ஒரு விழிப்புணர்வே கொடுத்துட்டீங்க.
2: ஆமாங்க, ஆமாங்க.
1: நன்றி நன்றி, நான் ரொம்ப அருமையா
2: சொன்னீங்க. நன்றிங்க, நன்றி
1: நன்றி. ஸோ கஸ்தூரி அண்ணா வந்து நமக்கு விடை மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வும் சேர்ந்தோட நமக்கு கொடுத்தாங்க. சூப்பர் அண்ணா, நல்லா விளாண்டிங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட விடையெல்லாம் எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ மற்றும் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினராக எப்பயும் வர மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவர் வந்திருக்காரு. பேசிடலாமா? பேசுங்கண்ணா.
2: அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இப்போ தான் வந்து எனக்கு இன்டர்வியூவே கொடுக்குறீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன சம்மந்தம் விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ரெண்டு வார்த்தையை சொல்லுவேன், அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு வரியை உருவாக்கி சொல்லணும். உதாரணத்துக்கு குடை வடை அப்படின்னு நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம், சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் என்ன வேணாலும் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் என்கிட்ட இப்போ குடை வடைன்னு சொன்னேன்னா, குடை எடுத்துக்கிட்டு நான் வடை வாங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பிணைபவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்வி அன்பு தீபாகர் பிரதீப் அவர்களே.
2: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: கம்மியா இருக்கேன், உங்களோட நான் பேசுறது இல்ல, காய் விட்டு இருக்கேன்.
2: ஏன் கலைச்செல்வி அக்கா?
3: எங்க போனீங்க இத்தனை நாளா எங்களை விட்டுட்டு?
2: ஒரு சின்ன வேலையா டெல்லி வரைக்கும் போயிருந்தேன் கலைச்செல்வி அக்கா. போயிட்டு வர
3: அமெரிக்கா போகலையா? டெல்லி தான் போறீங்களா?
2: எங்கக்கா? அமெரிக்கா போற அளவுக்கு இன்னும் இது இல்லைங்கா. ஆனா
3: சீக்கிரம் புதுமா பிள்ளை எப்படி இருக்கீங்க
2: அக்கா? இல்லைங்கா, டெல்லி தாங்க போயிருந்தேன். ஏங்க நீங்க சூப்பர் அக்கா, நல்லா
3: இருக்கு. சொல்லுங்க திவாகர், எப்படி எப்படி போச்சு லைஃப், எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா நல்லா போயிட்டு இருக்கு அக்கா. நீங்க எப்படி போயிட்டு
3: இருக்கீங்க
2: அக்கா? எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா சூப்பரா இருக்கு இந்த திவாகர். நீங்க இல்லன்ற ஒரு குறையை தவிர மத்த எந்த குறையும் கிடையாது.
2: சரி, அதான் வந்தாச்சு இல்லை, இனிமேட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம்.
3: சூப்பர் சூப்பர்,
2: ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
3: தெரியுமா? ஆ, என்னது? ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவீங்க, அதை சம்பந்தப்படுத்தி நாங்க சொல்லணும்.
2: ஆமா, விளையாண்டுருவோமா?
3: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, வண்டி வாழைப்பழம். வண்டி வாழைப்பழம்.
3: நான் வந்து இருசக்கர வாகனம் எடுத்துட்டு போயிட்டு அங்க தோட்டத்துல போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்.
2: சூப்பர் சூப்பர். வண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இருசக்கர வாகனம் பயன்படுத்திட்டீங்க.
3: சுத்த தமிழ்ல சொல்றேன்.
2: சரி, அருமை அருமையெல்லாம் ரொம்ப நன்றி கல்லி செல்வி அக்கா.
3: ஒண்ணுதானா ஒரு மனிதருக்கு?
2: சரி, உங்களுக்காக இன்னொன்னு கொடுக்கவா? ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்லையா?
3: கஷ்டமா இஷ்டமா எப்படி வேணாலும் சொல்லலாம்.
2: ஓகே, அடுத்து காப்பி குட்டி யானை.
3: நாங்க வந்துட்டு சுற்றுலா போயிருந்தோம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க காபி சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி யானை அங்க அப்படியே அழகா நடந்து வந்துச்சு.
2: சூப்பர். காபி சாப்பிட்டு
3: இருக்கும்போது
2: அந்த யானைக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுக்க
3: வேண்டியதானே?
2: சரிங்களே செல்வி அக்கா, ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு நமக்கு கால் பண்ணதுக்கு.
3: நன்றிங்க தீபாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. உங்களுக்கும் பிரதிபாவுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி அக்கா,
1: நன்றி அக்கா.
3: நன்றிங்க தீபாகர்,
2: நன்றி. மேட்டூர் வட்டம் மைமுதுல இருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு இது, அரும்பு மலரே அப்படிங்கிற ஒரு பாசமான பாட்டு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 5 ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். 5 ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11 தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5 தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ரெண்டு வார்த்தையை சொல்லுவோம். அந்த ரெண்டு வார்த்தையை சம்மந்தப்படுத்தி நீங்கள் வந்து என்கிட்ட இன்னொரு ஒரு வார்த்தை இல்லை ஒரு வரிக்கு நீங்கள் ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட நீங்க ஜாலியா இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: சந்திரசேகர் அண்ணா எப்படி இருக்கீங்க?
6: என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு தெரியுமா?
4: தேங்காய்
6: திரும்ப
4: அம்மாவே வந்துட்டாங்க. காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அந்த பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
3: நானே மொபைல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். கண்டுபிடிச்ச
2: இதான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
4: என்ன

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க மக்களே. 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலோட கருத்துக்கள் இதாக இருந்ததுன்னா நீங்கள் சோன் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: சொல்லுங்க தேவாகர்.
0: வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன். நீங்க
0: முன்னாடி
2: வந்துட்டீங்க.
0: ஆமா ஆமாங்கண்ணா. சரிங்க பாஸ்கர், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: தெரியாதுங்க, நிறைய போங்க.
0: சரிங்கண்ணா, உங்களுக்கு நான் ரெண்டு வார்த்தையை சொல்லுவேன்னா அந்த ரெண்டு வார்த்தையை சம்பந்தப்படுத்தி ஒரு சின்ன கதை சொல்லணும்ண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. சரிங்க அண்ணா, அண்ணா விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகம், தோசை.
2: புத்தகம்,
0: தோசை. தோசை சூப்பர் சூப்பர் பாஸ்கர், அருமையாளன் ரொம்ப நன்றி அண்ணா.
2: நீங்களும்
0: கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்க.
2: நன்றி
0: நன்றி. டால்மேகாலிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நான் எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
1: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
2: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
3: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன், மற்றும் திவாகரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன சம்மந்தம்ன்ற கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டு வார்த்தையை கொடுப்பேன். அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு சம்மந்தம் படுத்தி ஒரு வாக்கியத்தை சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலையின் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ காலை வணக்கம், திவாகர் மற்றும் பிரதீபாவுக்கு
7: காலை வணக்கம். காலை வணக்கம்.
6: அதேதான் விளையாண்டுமா
7: ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் சாக்லேட், பேருந்து.
6: நான் ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சாக்லேட் சாப்பிடும்போது ஆசையாக இருந்தது. என் நிறுத்து என் ஸ்டாப்பிங் முன்னாடியே அந்த சாக்லேட் வாங்கினதுக்காக இறங்கி சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு அடுத்த பேருந்தில் ஏறி சென்றேன்.
7: சூப்பர் அக்கா. சாக்லேட் சாப்பிடுவீங்களா? பிடிக்குமா சாக்லேட்னா?
6: ரொம்ப பிடிக்கும்.
7: என்ன சாக்லேட் ரொம்ப பிடிச்சும் விரும்பி சாப்பிடுவீங்க?
6: எல்லா சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும்.
7: சாக்லேட்னாலே பிடிக்கும். நீ
6: சாப்பிடுற விஷயத்தெல்லாம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
7: சூப்பர் சூப்பர் அக்கா. இப்பயும் பிரதீபாவும் அப்படிதான் சொன்னாங்க. சாம்பார் என்ன சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா சாம்பார்னாலே பிடிக்கும் அப்படின்னு அதே மாதிரியே சொல்றீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி அக்கா.
6: நன்றி
7: நன்றி
6: நன்றி
5: நன்றி நன்றி.
7: நம்ம ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட கால் பண்ணி விளையாடுறதுக்கு மக்களே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? என்ன சம்மந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன தெரியுமா மக்களே? உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்கள் சம்மந்தப்படுத்தி நீங்கள் சொல்லணும். நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் தான் நாங்கள் கொடுப்போம், ஆனால் நீங்கள் சம்மந்தப்படுத்தி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் தீபாகர்.
2: ராஜஸ்கண்ணா, எப்படி இருக்கீங்க? அதாவது வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் எப்பயுமே உங்க சைட்ல இருந்து இன்னும் ரெண்டு வார்த்தை வரும். ராஜஸ்கண்ணா ஃப்ரம் நாட்டாமங்கலம் அப்படின்ட்டு நீங்க
3: சொல்லலான்னு பார்த்தேன்,
2: அது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, நான் ரொம்ப நன்றி. அண்ணா, ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கான
3: டீ பாத்தீங்கன்னா, அந்த குளிர் டைம்ல குளிர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குளிர் காய்ச்சல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கிரீன் சூப் சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூ தேங்க்யூ, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. ராஜேஷ் கண்ணா நாட்டாமங்கலேருந்து கால் பண்ணி சூப்பராக விளையாண்டா, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வாகை சுடுவார் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்ததுன்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும் பிரதீபா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை
4: பை பை.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புலப்படாமல் போகக்கூடிய தாவரங்களை பத்தி தாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். தாவர பார்வை குறைபாடு ஏன் உருவாகுது, இதுக்கான விடை ஒரே காரணத்துல இல்லங்க. மனிதர்களோட பரிணாம வரலாறு, கற்றல் முறை, ஊடகங்களோட தாக்கம், அன்றாட வாழ்க்கை, இது எல்லாமே சேர்ந்து இந்த மனப்போக்கை உருவாக்கி இருக்கு. பல லட்சம் ஆண்டுகளா மனித இனம் உயிர் பிழைக்கிறதுக்காக வேகமா அசையக்கூடிய பொருட்களை முதல்ல கவனிக்க கத்துக்கணும். புதருக்குள்ளார திடீர்னு ஏற்பட்ட அசைவு, பாய்ந்து வரக்கூடிய விலங்கு, பறந்து செல்லக்கூடிய பறவை, மறைந்திருக்கும் ஆபத்து, இது எல்லாமே ஒரு கணத்துல அடையாளம் காண்பது உயிர் வாழ்வுக்கு அவசியமா இருந்திருக்கு. அந்த பரிணாம பயிற்சியோட சுவடுகள் இன்னைக்கும் நம்மளுடைய மூளையில பதிஞ்சிருக்கு. அதனாலதான் அசையக்கூடிய உயிரினங்கள் நம்மளுடைய கவனத்தை உடனடியா ஈர்க்குது. தாவரங்கள் முற்றிலுமா வேறுபட்டது. அது துளிர்க்குது, வளருது, பூக்குது, கனியாகுது, விதைகளை பரப்புது. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு மெதுவா நிகழுது. இயற்கையோட இந்த அமைதியான மொழிய காண்பதற்கும் கேட்பதற்கும் பொறுமையும் கவனமும் தேவை. கல்வி, ஊடகங்கள், நமது சமூக பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இந்த பார்வை குறைபாட்டை தொடர்ச்சியா வலுப்படுத்துது. சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி, பெண்குவின், கங்காரு போன்ற தன் வாழ்விடத்துல ஒருபோதும் காணாத விலங்குகளின் பெயர்களை ஒரு குழந்தை எளிதா சொல்லிரும். ஆனா நாள்தோறும் பள்ளி வளாகத்துல இருக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய மரத்தின் பெயரை சொல்லவோ, வீட்டை சுத்தி வளரும் ஏதேனும் 5 தாவரங்களை அடையாளம் காணவோ பல நேரம் முடியாது. இது நாம உருவாக்கின கற்றல் முறையோட பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். அழிஞ்சி வரக்கூடிய அடையாளம் சொல்லும் போது இந்த புறக்கணிப்பு நம்மளுடைய அன்றாட வாழ்விலையும் ஊடுருவிருக்கு. ஒரு காலத்துல கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு மூலப்பொருட்களோட பெயரால அழைக்கப்பட்ட உணவு வகைகள் இன்னைக்கு பரவலா கிரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு நிற அடையாளங்களா கூறப்படுது. பல வகை கீரைகளோட பெயர்கள் மறைந்து அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்ற ஒரே சொல்லுல சுருங்கிருது. பெரும்பாலானோர் அதை பிரித்தறிய முடியறதில்ல அப்படின்னு சொல்லலாம். இங்க நாம கவலைப்பட வேண்டியது ஒரு தாவரத்தோட பெயரு, பயன்பாடு, தொடர்புடைய மரபு, மருத்துவ அறிவு, வாழ்க்கை முறை சார்ந்த நினைவு, இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட மொழியிலிருந்து மெல்ல விலகி செல்லுது அப்படின்றதைய சொல்லலாம். மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தின் நினைவகம். ஒரு தாவரத்தின் பெயர் மறையிறப்ப அதனோட இணைஞ்சிருக்கக்கூடிய அறிவு, அனுபவம், பண்பாட்டு நினைவுகள் எல்லாம் மெதுவா மங்க தொடங்குது. பெயரை இழந்த தாவரம் சீக்கிரமாவே நம்மளுடைய கவனத்தையும் இழக்குது. தாவர பார்வை குறைபாடு அப்படின்றது மனிதர்களோட பார்வை, மொழி, கல்வி, பண்பாடு, இயற்கையோட மனித இனம் கொண்டிருக்கக்கூடிய உறவு ஆகிய அனைத்தையும் தொட்டு செல்லக்கூடிய சமூக பிரச்சனைன்னு சொல்லலாம். என்னங்க புலப்படாமல் இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: SS Academy பெருமையுடன் வழங்கும்
2: Coloring Tribute to Teachers Grand World Record Event.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
2: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
2: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
2: தொடர்புக்கு 9585500999.

0: கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அடுத்துதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே

0: திறனும் உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்களை ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும், அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெற்பயிரில இருக்கக்கூடிய நன்மை செய்யற பூச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்னென்ன சிலந்தி வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
5: இதுவும் நல்ல நன்மை செய்யற பூச்சிகளா இருக்கு. இது 20-30 பூச்சிகளை ஒரு நாள் பிடிச்சு சாப்பிடும். எறும்புகள் இருக்கு. இது எல்லாமே பயிர்ல நன்மை செய்யற பூச்சிகளா இருக்கு. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சிலந்தி. சிலந்திகள்லயும் நிறைய விதவிதமா இருக்கு. வேட்டையாடுற சிலந்திகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பதுங்கி இருந்து இறைய பிடிக்கிற சிலந்திகள் இருக்கு, இல்ல துரத்தி துரத்தி பிடிக்கிற சிலந்திகளும் இருக்கு. அப்புறம் தாவர சிலந்திகள் இருக்கு, ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் அப்படின்னு, லைகோசா, ஆக்சியோபஸ், அப்புறம் அர்ஜியோபஸ், டெட்ராக்னாத்தா, பிடிபஸ், இந்த மாதிரி நிறைய சிலந்தி வகைகள் இருக்கு. எந்த சிலந்திய நெற்பயிரில் பாத்தீங்கன்னாலும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம், ஏன்னா அவை எல்லாமே நம்ம தீமை செய்யற பூச்சிகளை தினமும் சாப்பிட்டுட்டே இருக்குது. இதோட முட்டையிடுற தன்மையும் ரொம்ப ஜாஸ்தி. 100-200 முட்டையிடும் ஒரு சிலந்தி. சீக்கிரமா மல்டிப்ளை ஆயிடும். வாழ்நாள் குறுகிய உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு. மஞ்சள் கலர் அட்டையெல்லாம் வாங்கிட்டு போய் கரும்பு காட்டுல நெல் பயிர்ல எல்லாம் நம்ம கட்டி விடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு ட்ரைகோகிரம்மா முட்டை ஒட்டுண்ணி. சோ இந்த இது எப்படி செயல்படுது? அந்த முட்டை ஒட்டுண்ணி அட்டையில கருப்பு கருப்பா புளி புளியா தெரியறதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த குளவி, ட்ரைகோகிரம்மான்னு குட்டி குளவி, அது ரொம்ப கம்மியா குட்டியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற அந்த குளவியோட முட்டை தான் நீங்க கருப்பா அந்த அட்டையில ஒட்டி இருக்கிறத பாக்குறீங்க. இத போய் நம்ம ஃபீல்டுல கட்டி வயல்ல கட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள்ல இல்லைன்னா 2 நாள்ல அந்த குளவிகள் வெளிவர ஆரம்பிச்சிடும். நேரா போய் எங்க தண்டு துளைப்பான் முட்டை வச்சிருக்கு அப்படின்னு அது தேடும். அதால தேட முடியும். தேடி போய் அதுல தன்னோட முட்டையை கொண்டு போய் இட்டுரும். என்ன ஆகும், ஒரு நாள்ல இந்த முட்டை குளவியோட முட்டையில இருந்து சின்ன புழு வெளியே வந்து அந்த முட்டையை சாப்பிடும். தீமை செய்யற பூச்சி, அதாவது தண்டு துளைப்பானோட முட்டை இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கருவை சாப்பிட்டுரும். இப்ப தண்டு துளைப்பான் புழு வெளியே வராது, மரா குளவிதான் வெளியே வரும்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. ட்ரைகோடெர்மா முட்டை ஒட்டுண்ணி எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம் அதை பத்தி விளக்கமா சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம விளைவிச்ச நெல்லை நம்மளே வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம விற்பனையும் பண்ணலாம், அப்பதான் அதனுடைய தன்மை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அதே மாதிரி அந்த ஒரு ரெண்டு முதல் நாள் போட்டுட்டு ரெண்டாவது நாள் ஊற வச்சுட்டு ஒரு நாள் இருப்புல கடப்புல போட்டாங்கன்னா அதனுடைய தன்மை வந்து மாறிடும். அதே மாதிரி நம்ம கொடுத்த நெல்லையே நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கறதும் தெரியாது. அதனால முடிஞ்ச வரையிலும் நம்ம நெல்லை நம்மளே வேக வச்சு நம்ம ஒரு 10 கஸ்டமருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பொருளை ஆரோக்கியமான ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுக்குறோங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் நமக்கு கிடைக்கும், ஒரு கணிசமான லாபமும் நமக்கு கிடைக்கும். சிவன் சம்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் சம்பா, வாசனை ஜீரக சம்பா, இழுப்பை பூ சம்பா இந்த நெல்லாம் நாத்தாங்கால இருந்து 135 நாள் டு 140 நாள், கிளைமேட்டை பொறுத்து 10 நாள் முன்ன பின்ன வரும். கருப்பு காவணி 150 நாள், கிளைமேட்டை பொறுத்து 10 நாள் முன்ன பின்ன வரும். ஒரு நாள் ஒரு 8 நாள் முன்னாடி அறுவடை வரும், இல்லைன்னா ஒரு 8 நாள் பின்னாடி வரும். ரத்த சாலியும் பூங்காரும் கொஞ்சம் சீக்கிரமா விளைஞ்சிருவாங்க. ஒரு 100 to 110 நாள் உங்களுக்கு அறுவடை வந்துருங்கம்மா. பூச்சி தாக்குதல் பாரம்பரிய ரகத்துல இது நல்ல கேள்விங்கம்மா. நான் உண்மையிலேயே பாரம்பரிய ரகத்தை கையில் எடுத்ததன் பிறகு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கம்மியா இருக்கு அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த நோய் வந்தாலும் முதல்ல நம்ம மருந்து மாத்திரை கொடுத்துட்டு தான் நம்ம வேற வேலை செய்யணும். அந்த மருந்து மாத்திரையும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல தான் வேலை செய்யும். ஆனா அதுவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு குழந்தைக்கா இருந்தது அப்படின்னா, நம்ம முடிஞ்சவரலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி பார்த்தோம் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் நம்ம உடம்ப அதை தற்காத்துக்கிற தன்மையும் அதுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் பயிருக்கும். கீழே இருக்கிற மண்கள்ல அந்த உயிர் பாக்டீரியாக்கள் மண் வந்து உயிர் தன்மையோட இருக்கும் பொழுது, இதை நான் எங்க காட்டுல பார்த்ததுனால இதை நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் தெளிவா சொல்றேன். அந்த மண்ல அந்த உயிர் தன்மையோட இருக்கும் பொழுது அது தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு 8 to 10 நாள் நம்ம டைம் கொடுக்கும் பொழுது, நம்ம இதற்கு கீழே பஞ்சகாவியா மீனாமிலம் பிளஸ் இதெல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்படிங்க கொடுக்கும் பொழுது அந்த பயிர் வந்து அதை தன்னைத்தானே அது வந்து சரி பண்ணிக்குது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. அதனால அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். அது வந்து ரொம்ப நாள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் அதை பண்ண முடியும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண்ணு உயிர் தன்மையோட இருக்க என்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பழங்கள் காய்கறிகள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: ரெண்டாவது தீமேரியான்னு சொல்லுவோம், அதுல வந்து பழங்கள் காய்கறிகள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நானோ தொழில்நுட்பம் மூலமா பல ஆய்வுகள் நடத்தி சில தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்க கனடா நாட்டில இருந்து IDRC சொல்லுவோம், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அண்ட் குளோபல் அஃபேர்ஸ் கனடா. அந்த கனடா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு 12 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்தாங்க. அதுல 5 தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த பழங்களோ காய்கறிகளோ கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஹெக்ஸனால் டெக்னாலஜின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மரத்துல ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது இந்த கரைசல வந்து பழங்களையோ காய்கறிகளையோ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு பழங்களை சேமிக்கும் போது 2-3 வாரங்கள் வர கெட்டு போகாம இருக்கும். இதனால நிறைய நன்மைகள் இருக்கு. மேங்கோல ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், பனானால ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். 5 மாவட்டங்கள்ல இதை பற்றி ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸனால் ஃபார்முலேஷனை மட்டும் ஸ்ப்ரே பண்ணும் போது, மாமரத்துல ஸ்ப்ரே பண்ணும் போது, அதாவது 2 வாரத்துக்கு முன்னால ஸ்ப்ரே பண்ணும் போது அதுல என்னன்னா பழங்கள் வந்து கெட்டு போகாம மரத்திலே 2-3 வாரம் வரைக்கும் பாதுகாக்கப்படுது. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கிடங்குகள்ல வைக்கும் போது அடிஷனலா 2-3 வாரம் வரை கெட்டு போகாம இருக்கு. மொத்தமா 5-6 வாரம் வரை இந்த படுக்கிறத வந்து டிலே பண்ணலாம். இது மக்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்குது. என்னன்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், மேங்கோ சீசன்ல எல்லாம் பர்டிகுலர் சீசன்ல ரொக்லட் இந்த மார்க்கெட்டும் எக்ஸஸா ப்ரொடக்ஷன் ஆகும். அண்ட் அதே இது 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா லீன் சீசன் ஆயிரும். அந்த டைம்ல பழங்கள் கிடைக்காம இந்த தொழில்நுட்பத்தினால நம்ம டிலே பண்ணும் போது மக்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதர் மேங்கோவோ பனானாவையோ டிப் பண்ணி வைக்கும் போதும் 2-3 வாரம் வரை பழங்கள் கெட்டு போகாம பாதுகாக்கப்படுது, கிடங்குகள்ல பாதுகாக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல 2 தொழில்நுட்பங்கள், 1 பேட்டன் அவார்டு ஆயிருக்கு, 1 ஃபைல் பண்ணிருக்கோம். அதுல என்னன்னா நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன நானோ ஃபைபர் டெக்னாலஜி, அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம பழங்களை கெட்டு போகாம பாதுகக்கூடிய மூலப்பொருளான ஹெக்ஸனால்ங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம நானோ ஃபைபர்ல லோட் பண்ணி நம்ம வந்து அதை நானோ ஸ்டிக்கரா மாத்தி இருக்கிறோம். அந்த ஸ்டிக்கர்னா ஒரு ஸ்டிக்கர் ஒரு கூட பழத்துக்கு போதுமானது. ஒரு கூடையில 2-3 கிலோ பழம் வைக்கலாம். மேல ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டும் போது அந்த ஸ்டிக்கர்ல இருந்து வரக்கூடிய பொருள் வந்து பழங்களை கெட்டு போகாம பாதுகாக்கும். அதே இது ஒரு பெல்லட் பண்ணிருக்கோம், அதுவும் பயன்படுத்தலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. நானோ ஃபைபர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: தொடக்கம் விவசாயம்.
1: குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரி வாயு ஆலைய பாத்திருக்காங்க. இப்ப 368 குடும்பங்கள் தூய்மையா சமைச்சு அதிகம் சம்பாதிக்கிறாங்க. மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. பல ஆண்டுகளா புகை நிறைந்த சமையலறைகள்ல சமைச்சு வந்த ஜகரியபுரா பெண்களுக்கு ஒரு சிறந்த மாற்று தேவைப்பட்டுச்சுங்க. பக்கத்து கிராமத்துல மது பெண் கண்ட ஒரு யோசனைய வீட்டுக்கு கொண்டு வந்த அது குடும்பங்கள் சமைக்கக்கூடிய சம்பாதிக்கும் மற்றும் வாழும் விதத்தை மாற்ற தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரிய அடுப்புகள்ல இருந்து வந்த புகை அவங்களோட சமையல் அறைகளை நிரப்பி கண்களோட எரிச்சலையும் சுவாச சிரமங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. வீட்டு செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சு வந்திருக்கு. குடும்பத்துல மனக்கசப்புகள் சாதாரணமா இருந்திருக்கு. பல குடும்பங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய போராடினாங்க. மாட்டு சாணம் மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மது பெண் ஒருபோதும் கற்பனைய செஞ்சதில்ல. பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரி வாயு ஆலைக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. அந்த அமைப்பு செயல்படுறத பார்த்தப்ப தன்னுடைய கிராமமும் அதனால பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா நம்பினாங்க. அந்த யோசனைய தன்னோட கிராமத்துக்கு கொண்டு வரதுல உறுதியா இருந்த அவங்க இந்த புதுப்பிக்கத்தக்க தீர்வை ஏற்றுக்கொள்ற மாதிரி மத்தவங்களையும் ஊக்குவிச்சிருக்காங்க. கழிவு எப்படி செல்வமா மாறுனுச்சு? தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் ஆதரவோட ஜகரியபுராவில் இருக்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய 368 வீடுகள்லயும் உயிரி வாயு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆலையும் சமையலுக்கான உயிரி வாயுவையும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச சாண கூளையும் உற்பத்தி செய்ய கால்நடை சாணம் மற்றும் நீரின் எளிய கலவைய பயன்படுத்தி இருக்காங்க. கிராம மக்கள் அந்த மாற்றத்தை கவனிக்க அதிக நேரம் எடுக்கல. குடும்பங்கள் இனி புகை கக்கும் விறகு அடுப்புகளை நம்பி இருக்கவோ அல்லது எல்பிஜி சிலிண்டர்களுக்காக பணம் செலவழி புகை நிறைஞ்ச சமையலறைகள்ல மணிக்கணக்குல சமைச்சு வந்த பெண்கள் இறுதியா சுவாச பிரச்சனைகள் மற்றும் தொடர்ச்சியான கண் எரிச்சல்ல இருந்து நிவாரணம் பெற்றாங்க. உடல் நலம் மேம்பட்டுச்சு, வீட்டு செலவுகள் குறைஞ்சது. இது குடும்ப சண்டைகளுக்கு காரணமா இருந்த நிதி சுமைய குறைச்சிருக்கு. செடிகள்ல இருந்து உருவான சாணக்கழிவு ஒரு முற்றிலும் புதிய வாய்ப்பை திறந்திருக்கு. அந்த இயற்கை உரத்தை பதப்படுத்தி சந்தையில விற்பனை செய்யறதுக்காக பெண்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாட்டோட முதல் முழுக்க முழுக்க பெண் கைத்தொழில் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கினாங்க. ஒரு காலத்துல கழிவா வீசப்பட்ட ஒண்ணு இப்ப கூடுதல் வாழ்வாதாரமா மாறி இருக்கு. இதன் மூலமா குடும்பங்கள் ஒவ்வொரு மாதமும் ₹3000 ₹5000 வரைக்கும் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதன் நன்மைகள் வருமானத்தையும் தாண்டி விரிவடைது. பெண்கள் விறகு சேகரிக்கிறதுலயும் வீட்டு வேலைகளை செய்யறதுலயும் குறைவான நேரத்தை செலவிடுறதுனால இளம் சிறுமிகளுக்கு வீட்டுல உதவுறதுக்கு பதிலா தங்களோட கல்வி கவனம் செலுத்த அதிக நேரம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சமூக பங்கேற்போட கூடிய ஒரு எளிய யோசனை எப்படி ஒரு முழு கிராமத்தையும் புனரமைக்க முடியும் அப்படின்றத ஜகரியாபுராவின் பயணம் காட்டுது. ஒரு காலத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணுல அந்த கிராமம் அசாதாரணமா மதிப்பு கண்டறிஞ்சிருக்கு. அது இப்ப சமையல் அறிக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் ஆதரவளிச்சு உடல் நலத்தை மேம்படுத்துறதோட குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுக்கான நம்பிக்கையையும் அளிக்குது. கிராமப்புற வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கான நிலையான வழிகளை பல கிராமங்கள் தேடும் வேலையில மிகவும் சாதாரணமான வளங்கள்ல இருந்தே அர்த்தமுள்ள மாற்றம் தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க கூடிய ஒரு முன்மாதிரியே இந்த கிராமம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே பெருமையா இருக்கு இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு முகங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். எந்த நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில தான். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யாரு நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாய் கிட்ஸ் பிளே ஸ்கூலோட நிருபர் மற்றும் அதிபர் டாக்டர் சாந்தி அவர்கள் தான். அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்ம எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்
0: மேம். உங்களை பத்தி சொல்லுங்க மேம், நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி இந்த ஜேர்னிக்கு வந்தீங்க அப்படின்ற அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க மேம்.
1: இந்த ஜேர்னி நான் செலக்ட் பண்றதுக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா நான் ஒரு டீச்சரா தான் இருந்திருக்கேன். நியர்லி 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல எனக்கு நிறையவே இருக்கு. இதுல எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எங்க அப்பா தான் காரணம். சோ பிஎட் படிக்க சொல்லி அவர் தான் இனிஷியேட்டிவ் பண்ணாரு. ஆக்சுவலி நான் என்னோட ப்ரொஃபஷன் வந்து டாக்டரா செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் எங்க டேடி வந்து சொன்னதுனால நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல ஒரு எவ்வளவு ஆத்மாத்மான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன். சோ என்னதான் சேலரி இருந்தாலும் இந்த டீச்சிங் அப்படின்றது வந்து உணர்வு பூர்வமான விஷயம். சோ அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. அதனாலதான் அந்த டீச்சர் அந்த குழந்தைங்களோட நான் இருந்து அவங்க நம்ம கொடுக்கற மரியாதையும் பாசமும் அன்பும் யாராலையும் தர முடியாது. சொல்ல போனா டீச்சர்ன்றது இரண்டாவது தாய் மாதிரி. சோ அதுக்காகவே நான் அந்த ஸ்கூல ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசனா இருந்தது.
0: மேம் நீங்க எங்க படிச்சீங்க அத பத்தி சொல்லுங்க மேம், அப்பா அம்மா அவங்கள பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து படிச்சது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப கூட எங்களோட லாஸ்ட் மந்த் கூட எங்க டீச்சர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. நாங்க போய் நேர்ல பார்த்து கோல்ட் காயின் கொடுத்து பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சோ அந்த 90s கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. சோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்க சொசைட்டியோட மென்டாலிட்டி. பட் அப்படி கிடையவே கிடையாது. எந்த குழந்தையும் எங்க இருந்தாலும் படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அதை வளர்த்துக்கிறது அவங்களோட தனித்திறமை அப்படின்றத பேரண்ட்ஸ் நம்பணும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பெண்கள் பெண்கள் அப்படின்றதுதான் ஒரு இது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாக்கு நாங்க மூணுமே பொண்ணுங்க தான். நிறைய பேர் இந்த சமூகத்துல கேட்டாங்க, மூணுமே பொண்ணுங்களா, என்ன பண்ண போறீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஆனா அந்த சமுதாயத்துக்கு நடுவுல மூணு பேத்தையுமே டபுள் டபுள் டிகிரி படிக்க வச்சு இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ரீசனே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். இதை தவிர சரி படிச்சதெல்லாம் ஓகே, தென் ஆஃப்டர் மேரேஜ் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பொண் வந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பேக் போனா இருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் தான். இது யாராலையும் இல்லைன்னே சொல்ல முடியாது. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து என்னோட அப்பா ஃபவுண்டேஷன் கொடுத்தது, என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஊக்குவிக்கிறது. சோ இதுதான் என்னோட லைஃப்ல வந்து முக்கியமான தருணமே. ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா கணவன் மகன் மூணு பேரும் நல்லபடி அமைச்சிட்டா அதோட ஒரு சந்தோஷமான சொர்க்கமான வாழ்க்கை யாருக்குமே இல்ல.
0: ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது பத்தி சொன்னீங்க. நானுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு அப்படின்றதுல இந்த நேரத்துல வந்து பெருமை அடையறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்க மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி அவர்கள் நம்ம கூட அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்ததா மேம், இப்ப இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சதுக்கான முக்கிய நோக்கம் வந்து என்னவா இருக்குங்க மேம்?
4: கண்டிப்பா, இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு வந்து முக்கிய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட பேஷன். ஒவ்வொரு குழந்தையும் நீங்க எப்படி பாப்பீங்க, ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள கியூட் லிட்டில் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, இப்படிதான் நீங்க பாப்பீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை எப்படி பாப்பேன் அப்படின்னா, அவங்க ஒரு சயின்டிஸ்ட், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு டாக்டர், அவங்க ஒரு இன்ஜினியர், அவங்க ஒரு லீடர், அவங்க ஒரு ஆண்டர்பிரினர், இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு குழந்தையுமே பாப்பேன். சோ என்னோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் தான். சோ பேசிக் எஜுகேஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் வந்து மாடிஃபை ஆகும். எடுத்தவனே இல்ல, நீங்க ABCD சொல்லுங்க, 1 2 3 சொல்லுங்க
3: அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்.
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன

0: ஏய் ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: மேம், இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளியோட வளர்ச்சி பயணத்தில் நீங்கள் சந்தித்த முக்கிய சவால்கள். இப்போ வந்து ஒவ்வொரு வேலையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சவால் நிறைஞ்சதாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து சந்தித்த சவால்கள் என்னங்க மேம்?
4: கண்டிப்பாக இது ஒரு நல்ல க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் எனக்கு மட்டும் சொல்லலை, இங்கே இருக்க எல்லா பெண்களுக்கும் சேர்த்து நான் அந்த ஆன்சரை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு பிஸ்னஸோ ஒரு ஒர்க்கோ பண்ணுறதே ஒரு பெரிய சவால் தான். பிகாஸ் அவங்களோட நெய்பர்ஸ் பத்தி யோசிப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஸ் பத்தி யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வெளியே வரதே முதல் சவால் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சோ ஓகே, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சாதிச்ச அப்படின்ற கேள்விகளும் நம்மளோட மக்கள் கிட்ட நிறையவே இருக்கு. நீ என்ன அப்படி சாதிச்சிட்ட வெளியே போய் அப்படின்னு. சோ இந்த சாதனைகளுக்கு நடுவுல நம்ம டிராவல் ஆகுறதுன்றதே ஒரு பெரிய சவால் தான். ஓகே, இதெல்லாம் முடிச்சு நான் என்னோட வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, சரி நம்மளே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணா எப்படி நல்லா இருக்குமா பெரிய விஷயம் கிடையாது. சோ அது சவாலே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ள வர பேரண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ட்ரஸ்டபிள் பண்றது தான் பெரிய சவாலே இந்த ஸ்கூல்ல. சோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை ஒரு அம்மாவை விட்டு பிரியுது இல்லையா? சோ நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய மன போராட்டங்கள் இருக்கும். வீட்டுல வந்து இந்த வயசுலயே ஸ்கூல் சேர்த்துறியா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து பெரியவங்க கிட்ட இருந்து இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு மதர் நம்ம ஸ்கூல்ல வந்து விட்டுறாங்கன்னா நம்ம குழந்தை சாப்பிடுமா, நம்ம குழந்தை கரெக்டா இருக்குமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுட்டா என்ன பண்றது, இப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வந்து ஏகப்பட்டது ரைஸ் பண்ணுவாங்க பேரண்ட். இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி இல்ல நாங்க இருக்கோம், நாங்க உங்க குழந்தைகளை நல்லா பாத்துப்போம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட பில்ட் பண்றதே ஒரு பெரிய சவாலஞ்சு தான், எஸ்பெஷலி கிட்ஸ் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும். சோ பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் கிட்ஸ் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஃப்ரம் ஆல் தி பேரண்ட்ஸ் வி யூஸ் டு கெட். சோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கற ட்ரஸ்ட தான் நாங்க மெயினா ஒரு பெரிய சவாலஞ்சா நாங்க பாக்குறோம். சாய் கிட்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் எங்க கிட்ட இருக்க எல்லா பேரண்ட்கிட்டயும் 100% இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
3: ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க அப்படின்னா அது வந்து கிட்ஸ் ஸ்கூல்லா தான் இருக்கும். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளே நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம். ஒரு சில குழந்தைங்களாம் அழுகையை வந்து ஒரு 10-15 நாள் நிறுத்தவே மாட்டாங்க, அதெல்லாம் கூட நம்மளும் பார்த்திருப்போம். சரிங்க மேம், சரிங்க, தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

Yeah. ಈ ಟ್ರ್ಯಾಕ್ ಬಾಯ್ಸ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಹುಡ್ತಿದೆ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கிடையாது. பள்ளி அப்படின்றது வந்து ஒரு கற்பித்தல் முறைதான். சோ எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தை ஈச் சைல்டு மேட்டர்ஸ். சோ ஒவ்வொரு குழந்தைக்கு இருக்க திறமைகளை வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த அப்சர்வேஷனுக்குள்ள கொண்டு வந்து அதை நாங்க டெவலப் பண்ணி விடுறோம். ஒரு குழந்தைய ஸ்டேஜ் ஏத்துறதுன்றது பெரிய விஷயம். நாங்க ஒரு பிளே குரூப் குழந்தை கூட நாங்க ஸ்டேஜ் ஏத்தி நாங்க பேச வைப்போம், பாட வைப்போம். சோ அதுவே எங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் தான். சோ ஈச் சைல்டு மேட்டர் ஹியர்.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு நல்ல பள்ளியோட அடையாளம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லலாம் மேம்?
1: ஒரு நல்ல பள்ளியோட அடையாளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கணும், ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஸ்மார்ட் போர்டு இருக்கணும், பியூட்டிஃபுல் கேம்பஸ் இருக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம குழந்தைங்களை அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நல்லபடியா அவங்க பாத்துக்குவாங்களா அப்படின்றது மட்டும்தான் மெயின் என்ன பொறுத்த வரைக்கும். சோ ஒரு நல்ல ஸ்கூல் அப்படின்னா பேரண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும். எங் பிளே ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் டு த பேரண்ட். அவங்க எப்பனாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம், டைரக்டா வந்து கூட விசிட் பண்ணலாம். சோ இட் இஸ் டிஃபரண்ட்.
2: சூப்பர் சூப்பர் மேம். ஏன்னா அந்த ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் வந்து குழந்தைங்களை வந்து ரெகுலரா அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அனுப்புவாங்க. ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க மேம். இப்ப அதே போல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க. இப்ப அந்த குழந்தைங்க வந்து வீட்டுல நம்ம ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்லி கொடுக்கறோம், அதே மாதிரி படிச்சுட்டு வர சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை செஞ்சுட்டு வரலன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதே மாதிரி இப்ப ஒரு சில குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா குட்டி குழந்தைங்களா, அதனால அவங்களை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க மேம்?
1: ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. நான் எதிர்பார்த்த க்வெஸ்சனும் தான் இது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் அப்படின்றது வந்து நாங்க பேர்டனா கொடுக்க மாட்டோம், ஜென்ரலைஸ் பண்ணி தான் நாங்க கொடுப்போம். அப்படியே ஹோம்ஒர்க் கொடுத்தாலுமே ஒரு சில குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல வந்து சூப்பரா எழுதுவாங்க, பட் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எங்களுக்கு என்ன வரும்னா மேம் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு. சோ நான் பேரண்ட்க்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப நாங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறோம் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் அவங்க எழுதுறாங்களா ஒன் லைன் எழுதினா கூட போதும். பிகாஸ் தே நோ வாட் இஸ் தட், அவங்களுக்கு என்ன எழுதுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், தெரியலேன்னா தான் பிரச்சனை. சோ அவங்களை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதணும், 10 லைன்ஸ் எழுதணும் அப்படின்றது வந்து டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. சோ ஒன் லைன் எழுதினாவே தட் இஸ் மோர் தன் இனஃப். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு க்வெஸ்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச க்வெஸ்சன் என்னன்னா ஹேண்டில் பண்றது எப்படின்னு கேக்குறீங்க. இது இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப பாம்பாடா வளர்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல. சோ அந்த பாம்பரிங் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஒரு குழந்தை வந்து நம்பி ஸ்கூல்ல விடுறோம் அப்படின்னா அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். தாத்தா பாட்டி அம்மா கைக்குள்ளேயே இருந்த குழந்தைங்களாம் எங்ககிட்ட வருவாங்க. சோ அந்த குழந்தையோட ஹேண்டிலிங் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின்

0: கிடையாது. ஒவ்வொரு டேவும் அந்த குழந்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு லேர்னிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செலிப்ரேட் பண்றோம். முக்கியமா சாய் கிட்ஸோட ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேவிங் மெத்தனாலஜி. சோ குழந்தைங்க வந்து ஒரு உண்டியல் கொண்டு வந்துருவாங்க, டெய்லியுமே அதுல அமௌண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. சோ இது வந்து அவங்களுக்கான அமௌண்ட், சேவிங் அமௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆனுவல் டே வைப்போம். சோ இயர்லி ஒன்ஸ் நாங்க ஆனுவல் டே வைக்கும் போது அந்த ஆனுவல் டேல அந்த உண்டியலை பிரேக் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அப்படி அதை வந்து நாங்க பேரண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணிடுவோம். இதுல வந்து யார் அதிக அமௌண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 46,000 சேவ் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து பெரிய அச்சீவ்மென்ட்ஸ், பேரண்ட்க்கே ஷாக்கா இருந்தது. ஹவ் கம் 46,000 என்னோட ஒரு ப்ரீகேஜ் குழந்தை சேத்த முடியுது அப்படினு. சோ எங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க சேவிங்ஸ்ன்றது வந்து லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: சூப்பரா சொன்னீங்க மேம். எனக்கு வந்து நீங்க சொன்ன விஷயத்திலேயே பிடிச்சது என்னன்னா சேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த வயசுல நம்ம வந்து படிக்கிறது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் விவரமே தெரியாது. சாப்பிட்றது, அப்பா அம்மா சொல்றது கேட்கறது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட புரியாத வயசுல இந்த அமௌண்ட் வந்து சேமிச்சு வச்சது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேம். அதே போல இப்ப நீங்க ஸ்கூல் நடத்துறது தவிர வேற என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வேறனா நான் ஒரு ஆக்சுவலி ஒரு ட்ரைனரா இருக்கேன். ஸோ ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்க்கு நிறைய இடத்துல கார்பரேட் ஈவெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரைனிங் செஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்றதுன்ற ட்ரைனிங் வந்து மெயினா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஸ்கூல் மாதிரி பிளே ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம இருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்க சைட்ல இருந்து நாங்க பிரான்சஸும் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி ஸ்கூலை செட் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விமன் ஆண்டர்பிரினர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசையுமே.
1: ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினைக்கிறோம். இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எங்க கூட நிறைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க மேம். நிறைய கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் இது வந்து உதவியா இருந்திருக்கும், எங்களுக்குமே நல்ல ஒரு அனுபவமா வந்து இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சோனா எஃப்எம்க்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நேயர்களே, இன்னைக்கான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி மேம் வந்து நம்ம கூட நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேச போறேன் பத்மாவதி. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்க போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. நேர்களே, நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பணமா, பொருளா, வசதிகளா? இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு முறை கடந்து போன நேரத்தை மறுபடியும் நம்மளால கொண்டுட்டு வர முடியாது. அதனால இன்னைக்கான தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, சேவை துறைகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையா இல்ல டிஜிட்டல் முறையா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கான உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-70107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, நேரத்தை வந்துட்டு மறுபடியும் நம்மளால திரும்ப வாங்க முடியாது. இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த நேரம் எவ்வளவு வீணாகுது அப்படின்றது நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறதே இல்லை. குறிப்பாக ஒரு அரசு அலுவலகத்துக்கு போயிருக்கும் போது, மருத்துவமனைக்கு போயிருக்கும் போது, வங்கிக்கு போகும்போது, ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்குமே இருக்குது. ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், சில நேரங்களில் அதை விட அதிக நேரம் கூட காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. இங்கே நம்மளோட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு சேவையை வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியது உண்மையிலேயே அவசியமா அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா சேவை கொடுக்கக்கூடிய இடங்களில் தினமுமே நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க. ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் வந்தால் அவங்களுக்கு சேவை கொடுக்கறதும் நிச்சயமாக ஒரு சவால் தான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வரிசையில் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட சொந்த வேலைகள் இருக்குது. ஒருத்தர் வேலைக்கு போக வேண்டியவராக இருக்கலாம், ஒருத்தர் குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியவராக இருக்கலாம், ஒருத்தர் வயசானவராக இருக்கலாம், இன்னொருத்தர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம். அதனால் காத்திருக்கக்கூடிய நேரமும் மக்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக தாங்க இருக்குது. இதை எப்படி குறைக்கலாம்? முதல்ல சரியான திட்டமிடுதல் தேவை. மக்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம் கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான கூடுதல் கவுண்டர்ஸ் அப்படின்னா பணியாளர்களை ஏற்பாடு செய்யலாம். அடுத்ததா, தேவையில்லாமல் ஒரே இடத்துல மக்கள் கூட்டமாக நிற்கிறத தவிர்க்கலாம். டோக்கன் சிஸ்டம், அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் மாதிரியான முறைகளை பயன்படுத்தலாம். இன்னைக்கு டெக்னாலஜி நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் மூலமாக பணம் அனுப்புகிறோம், டிக்கெட் புக் பண்ணுறோம், பல அரசு சேவைகளை ஆன்லைனில் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் பல சேவைகள் மக்கள் நேரடியாக வந்து நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை டெக்னாலஜி மூலம் குறைக்க முடியாதா? அதே நேரத்தில் டெக்னாலஜி பயன்படுத்த முடியாதவங்களுக்கு நம்ம மறந்துடக்கூடாது. குறிப்பாக முதியவர்கள், டிஜிட்டல் வசதிகள் குறைவாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கவங்க எல்லாருமே நேரடியாக சேவையை தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியான சேவையுமே வச்சுருக்காங்க. அதனால் வேகமாக சேவை மட்டும் போதாது, எல்லாருக்குமே எளிதாக கிடைக்க வேண்டிய சேவையுமே வேண்டும். ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வங்கியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஒருத்தருக்குமே மனிதருக்கு நேரத்துக்கு மதிப்பு இருக்கணுங்க. இன்றைக்கான தலைப்பு சேவைத்துறைகளை காத்திருக்க சேவைத்துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்லை டிஜிட்டல் முறையா அப்படின்றது தான். நேர்களே, உங்களுக்கான கருத்து இருந்தால் நம்மளுக்கு சோனா எஃப்எம் 9787-70107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: ஏங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுலி. நன்றி.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயை சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு, பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
4: அப்படின்ற. சரி, ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
3: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
4: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண்.
3: எப்படி சொல்ற?
4: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
5: இஸ் இட்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட முதல் பகுதியில் ஒரு சேவையை வாங்குறதுக்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்லை டிஜிட்டல் முறைகளா அப்படின்றது தாங்க. உங்களுடைய இந்த தலைப்புக்கான பதிலை என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9 7 8770107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: வணக்கம் வணக்கம் சந்திரசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறையா அப்படின்றதுதான்.
5: என்ன பொறுத்த வரைக்கும் டோக்கன் சிஸ்டம் ட்ரெடிஷனல்பா. நம்ம அடுத்த படிநிலைக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமா டிஜிட்டல் முறை அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டிஜிட்டல் முறை அப்படிங்கும்போது ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பண்ணுவாங்க. எதுக்குமே நம்ம கியூ சிஸ்டம் ஃபாலோ பண்ண வேணாம். கியூ சிஸ்டம் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி டோக்கன் அப்படிங்கிற விஷயமும் இருக்க வேண்டாம். ஸோ டைம் அப்படிங்கறது ரொம்ப ப்ரிஷியஸான ஒன்று. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அளவுக்கு செய்யறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு பேங்க்கு போனோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அந்த டோக்கன் சிஸ்டம் கொடுத்து நம்மள காக்க வைக்கக்கூடிய அந்த டைம் அப்படின்னு இருக்கு பாருங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் டோக்கன் கொடுத்தாலும் நம்மளுடைய டோக்கன் 50 அப்படின்னா அந்த 50 பேர் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம அங்க போய் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். ஸோ இந்த டோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உகந்த ஒரு விஷயமா இல்லை. வேற டிஜிட்டலைசேஷன் பண்ணி எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் அதுதான் இந்த உலகத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட ஃபீல் பண்றேன்ப்பா.
4: சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப அருமையா வந்து சந்திரசேகரண்ணா வந்து டிஜிட்டல் முறை தான் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே சமயத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சென்னை போயிருந்தப்போ அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்துட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு கியூ நின்றுச்சுங்க. நான் என்ன பண்ணேன், அங்க கியூஆர் ஸ்கேன் இருந்தது, கியூஆர் ஸ்கேன் வச்சு நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல வாட்ஸ்அப் வச்சுமே வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. ஆனாலுமே நான் அந்த சைடு போயுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே வந்துட்டு கியூவில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, டிஜிட்டல் முறை அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, நேரத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியாகவுமே இருக்கு. நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயுமே பேசிடலாம். வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம், சொல்லுங்கண்ணா.
6: சோனா பொன்மொழி,
4: சேவைத்துறைகள்ல காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறையா அப்படின்றது.
6: அவசரப்படுறவங்களுக்கு ஒத்துமுறை ஒத்து
4: வராதுன்னு
6: முறை வந்து முறையானது சரியானது கூட நினைக்கிறேன். அந்த மாதிரி சீக்கிரம் போயிட்டு வரலாம், அந்த டைத்துக்குள்ள கொடுத்துருவாங்க இல்லையா
4: டிஜிட்டல்
6: முறை. அதனால டிஜிட்டல் முறை மிக சரியானது என்னுடைய
4: கருத்துங்கிற
6: மிக நன்றி நன்றிங்க.
4: ரொம்ப அருமையாக சொன்னார் இவர் வந்து சேவைத்துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையில் டிஜிட்டல் முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்களை இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சேவைத்துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்லை டிஜிட்டல் முறையா அப்படின்றது தான். இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் கூட பேசலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரணும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறைகளா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோன எஃப்எம் 9787-7087 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன் சனி.
3: வணக்கம் ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சனி, நல்லா இருக்கோம்.
3: சூப்பர், சொல்லுங்க.
4: பேசலாமா? நாம வந்து 2026ல இருக்கிறோம். ஒண்ணு 1900 லெவல்ல இல்ல. அன்னைக்கு வந்து டோக்கனை போட்டுட்டு போய் நின்னுட்டு வரிசையில நின்று வருஷ வருஷத்துக்கு கிடக்கும், 1 மைல் தூரத்துல இருக்கும். அவ்வளவு தூரமா நின்று நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஒரு பொருள், ஏதோ ஒன்னும் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலம் எவ்வளவோ மாறி போச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் வந்துடுச்சு. அதனால எல்லா டிஜிட்டல் முறையில தான், அதுதான் ஈஸி. போனமா டோக்கனை போட்டோம், இங்க இருந்தே டோக்கன் கூட போட்டுக்கலாம். இங்க இருந்தே நம்பர் கொடுத்தோமா, வீட்டுல இருந்தே எத்தனை மணிக்கு போறோமோ அத்தனை மணிக்கு போனோம்னா கூட வேலை முடியும், முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வெயிட் பண்ற நேரம் குறைவு, காத்திருக்கிற அவசியமே இல்லை. அந்த நேரத்துல வேற வேலை ஏதாவது பாக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டோம். ஆனா பழமுறையில பாத்தீங்கன்னா நின்னே ஆகணும், வேற வழி இல்ல. அவங்க அந்த கியூல நின்னு வாங்கினாத்தான் அந்த பொருளை வாங்கறதுக்கு 1 நாள் கூட ஆகும்.
3: கண்டிப்பா
4: இருக்கு. ஆனா இன்னும் முதியோர்கள், அப்புறம் அந்த செல்லு சிஸ்டம் தெரியாதவர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டோக்கன்லதான் நின்னுதான் வாங்குறாங்க. அவங்களுக்கு செல்லு போட தெரியாது, எனக்கே வந்து டோக்கன் போட தெரியாது. ஆனா
3: பேசுறேன்,
4: போனானே கியூலதான் நிப்பேன். ஆனாக்கே நான் நிக்கிற வேண்டிய அவசியம் இல்லாத, பிள்ளைங்க வந்துட்டாங்க, ஏமா அங்க போய் காத்துட்டு இருக்கணும், கொண்டாமா நான் போட்டு வச்சுறேன்
3: ரொம்ப அருமையா வந்துட்டு பாட்டி சொன்னாங்க, சேவை துறைகள்ல காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி வந்துட்டு டிஜிட்டல் முறை தான், ஆனா முதியவர்களுக்கு டோக்கன் முறை தான் சிறந்தது, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டிஜிட்டல் முறை தான் சிறந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நேயர்களே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறைகளா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு உங்களை நீங்க நீங்க வந்து பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-7087 என்ற எண்களை தொட்டு தாராளமா பேசலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். இப்போ மார்டின் காட்டேஜரோட சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: என்னடா டேய், போடா.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தரும் அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறைகளா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு நீங்க போன் பண்ணி பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் என் கூட வந்து இந்த தலைப்பில் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். நேரில் உண்மையாலுமே வந்து சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைக்கு போகிறப்ப கூட நம்ம வந்துட்டு ஒரு 200 ரூபாயில் ஒரு 150 ரூபா 160 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கிட்டு 200 ரூபா நோட்டை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில்லறை காசு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கும் இல்லையா? ஸோ ஆனால் வந்துட்டு அதே நம்ம ஜிபேயில் டிரான்சாக்ஷன் பண்ணால் உடனே வந்துட்டு நம்ம கரெக்டாக எந்த பட்ஜெட் என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், மீதி நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அதே சமயத்தில் சில மருத்துவமனைகள்லாம் வந்துட்டு டோக்கன் சிஸ்டம் இருக்கும். டோக்கன் சிஸ்டம் அந்த இடத்துல எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டலி வந்துட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களால் போக முடியாத சுச்சுவேஷன்

ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பதில் இன்னொருத்தங்களை யாரையும் மாற்ற முடியாதுல்ல, ஆல்ரெடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டைம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவமனைக்கு வந்த அதாவது மருத்துவமனைக்கு வந்த அவங்கள வந்துட்டு டோக்கன் முறையில் கூப்பிட்டு உட்கார வச்சு வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்துட்டு மருத்துவர் வந்து சந்திப்பார், என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லுவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் வந்துட்டு மிச்சமாகுது இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் டோக்கன் முறைகளும் ஒரு சில இடத்துல வந்துட்டு சிறந்ததாக தான் இருக்குது, டிஜிட்டல் முறைகளும் ஒரு சில இடத்துல சிறந்ததாக தான் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட். இப்போ ட்ரெயினுக்கு வந்துட்டு நம்ம லோக்கல் ட்ரெயினுக்கு போகிறோம் அப்படின்றப்போ அந்த ட்ரெயினுக்கு போய் நம்ம அங்கே க்யூவில் நிற்கும் போது ஒரு 10-20 பேர் நிற்பாங்க. அந்த 20 பேரை தாண்டி நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே கரெக்டாக கடைசி சமயத்தில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் டாட்டாவை சொல்லிட்டு போயிடுங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஆன்லைன் அதாவது டிஜிட்டல் வைஸில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்றப்போ சீக்கிரம் நம்மளுக்கு டக்குன்னு கையில் டிக்கெட்டும் வந்துடும், டக்குன்னு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு ட்ரெயின்லேயும் போய் ஏறிடலாம். டிடிஆர் கேட்கும்போது டிக்கெட் எடுத்து டக்குன்னு காட்டிடலாம், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ அதனால டிஜிட்டல் முறை அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கான தலைப்பு, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறையா இல்லை டிஜிட்டல் முறையா அப்படின்றது தாங்க. நேர்களை இந்த தலைப்புக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு என் கூட வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான அருமையான பாடல் வந்துட்டு இருக்குங்க. அந்த பாடலை கேட்டு அந்த பாடலுக்கான கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாடலுக்கு ஓட்டிங்ஸ் முறையில் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா டாப் 10 மியூசிக் அதாவது வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை டாப் 10 மியூசிக் ஷோவில் வந்துட்டு அந்த பாடல் இடம்பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்ட்டின் காட்டேஜரோட ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவா இருந்தது அப்படின்னா, சேவை துறைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த வழி டோக்கன் முறைகளா இல்ல டிஜிட்டல் முறைகளா அப்படின்றது தான் இந்த கேள்விக்கு, அதாவது இந்த தலைப்புக்கு நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்க என் கூட வந்து பேசலாம். நேர்களே, இந்த காத்திருப்பு நேரத்தை குறைக்கிறதுக்கு மக்கள்கிட்டையும் பொறுப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஒரு அரசு அலுவலகத்திற்கோ வங்கிக்கோ மருத்துவமனைக்கோ நம்ம போகும்போது முதல்ல அந்த சேவையை பெறுறதுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப முக்கியம். உதாரணமா ஒரு சான்றிதழ் வாங்க வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதே சமயத்துல இந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலை வராது. அதே மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அல்லது டோக்கன் வசதி இருந்தால் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். சில நேரங்களில் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகாமல் அப்புறம் தாமதமாக போய் மீண்டும் வரிசையில் நிற்பாங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. இதனால அவரோட நேரமும் பாதிக்கப்படுது, மற்றவங்களோட நேரமும் பாதிக்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வரிசை ஒழுங்கு. நம்ம அவசரமாக இருக்கோம் அப்படின்றதுக்காக வரிசையை மீறுறது சரியானது கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய அவசரம் மாதிரி நமக்கு முன்னால் நிற்கிற ஒருத்தருக்கும் ஒரு அவசரம் இருக்கலாம் இல்லை. குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், குழந்தைகளோடு வரவங்க போன்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி ஒரு சேவை மையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கிட்ட மரியாதையை பேசுறது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை ஏற்பட்டா கோபப்படுறது ஈஸி, ஆனா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத அமைதியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. சேவை அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கக்கூடிய ஒருவருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தொடர்பு. ஒரு பக்கம் சேவை கொடுக்குறவங்க தங்களோட பணியை பொறுப்போட செய்யணும், மறுபக்கம் மக்கள் விதிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களுமே சரியா நடந்தா அன்னெசரி வெயிட்டிங், அதாவது தேவைக்கு அதிகமான நேரம் அப்படின்றது நிச்சயமா குறைக்க முடியும். நம்மளோட அரசு அலுவலகத்துல ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்கணும் அப்படின்னா, மருத்துவமனையில ஏன் இவ்வளவு கூட்டம், வங்கியில ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்கிறோம். அந்த கேள்விகள் நியாயமானது தான், ஆனா அதே நேரத்துல நம்மளோட பக்கத்திலிருந்து இந்த செயல்முறையை வேகமாக்க என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு நல்ல சேவை அமைப்பு அப்படின்றது அதிகாரிகள் மட்டும் உருவாக்குறது கிடையாது, சேவை கொடுக்குறவங்களும் பொதுமக்களும் சேர்ந்து உருவாக்குறது தான். நம்மளோட சின்ன ஒத்துழைப்பு கூட இன்னொருத்தருக்கு நேரத்தை சேமிக்க உதவலாம். அப்படின்னா சேவை கொடுக்குறவங்களுக்கும் மக்களும் இணைஞ்சு செயல்பட்டா என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்க முடியும், நிறைய பகுதி, அதாவது நம்ம நிறைய விஷயத்தை வந்துட்டு இப்போ பேசியிருக்கோம். நமக்கு உண்மையிலேயே தேவையானது வேகமான சேவையா இல்லை எளிமையான சேவையா அப்படின்னா உண்மையிலேயே ரெண்டுமே தேவைங்க. டோக்கன் முறையும் கரெக்டாக தான் இருக்கும், டிஜிட்டல் முறையும் கரெக்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே மக்களும் எப்படி எளிதாக வந்துட்டு சேவை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். அதே நேரத்தில் மாற்றம் அப்படின்றது அரசாங்கத்தாலேயோ அல்லது நிறுவனங்களாலேயோ இருந்து மட்டும் வர வேண்டியதில்லை, நம்ம கிட்ட மாற்றம் தொடங்கணும். நமக்கு தேவையான தகவலை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவையான டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துகிட்டு போகணும். அப்பாயின்மெண்ட் மற்றும் டோக்கன் முறைகளை பயன்படுத்துறது, வரிசையை மதிக்கிறது, மற்றவர்களோட நேரத்தை மதிக்கிறது, இது எல்லாமே சின்ன விஷயங்களாக தெரிஞ்சாலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்க. ஒருத்தரோட நேரத்தை நம்ம சேமிக்கும் போது அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சுமையை நம்ம குறைக்கிறோம்னு அர்த்தம். குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் போன்றவங்க நீண்ட நேரம் காத்திருக்கிறது மிகவும் சிரமமானதாக இருக்கலாம். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, சேவையை எளிமைப்படுத்துறது நம்மளோட சமூக பொறுப்புங்க. எவ்வளவு குறைந்த நேரத்தில் எவ்வளவு எளிமையான எவ்வளவு மரியாதையோடு அந்த சேவை வழங்கப்பட்டது அப்படின்றதுலையுமே ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்றது ஒன்று தான், மக்களோட நேரம் வந்துட்டு மதிப்பு மிக்கது. சேவை கொடுக்குறவங்க தங்களோட நடைமுறைகளை எளிமைப்படுத்தணும், டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தணும், மக்கள் விதிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கணும். நேர்களே, சூப்பராக இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு

நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி என்கிட்ட வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. தொடர்ந்து நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சி. ஐயோ சாரிங்க, நான் எப்பயும் மலையோரம் வீசும் காட்டு பண்ணுவேன்னா அதனால டக்குன்னு சொல்லிட்டேன். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டடா பபாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே ஆரோக்கியமான பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் மறைய முடியும், ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் வந்து பண்ண முடியும். அப்படி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம், நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. அப்படி முதல் விஷயமா, புகைப்பிடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும், அதனால் எவ்வளோ ஆரோக்கிய கெடுதல்கள் வருது அப்படின்னும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலுமே அந்த புகைப்பிடிக்கிறவங்களால் அந்த ஒரு பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது. அவங்க நினைப்பாங்க இதிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு, ஆனாலும் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மனநல நிபுணர்கள் சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள்லேருந்து கண்டிப்பாக வந்து இந்த புகைப்பிடிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு ஆழமான முடிவை வந்து எடுக்கணுமா. ஸோ நம்ம எடுக்கிற முடிவை நம்ம ஃபாலோ பண்ணுறதை தாண்டி நம்மளால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இது பண்ணிவிட்டு அப்படி ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னா அதற்கான ஸ்டெப்பே எடுக்க மாட்டோம். நம்மளால முடியாது, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இந்த டேட்லேருந்து கண்டிப்பாக நான் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு ஆழமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ரீசனுக்காக இந்த ஒரு பழக்கத்தை நம்ம வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றத திரும்ப திரும்ப நம்ம மனசில் வந்து நினைவுபடுத்தி பார்க்கணுமா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவா, குடும்பத்துக்காகவா, இல்லை எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எந்த ரீசனுக்காக நம்ம கட்டாயமாக நிறுத்தணும் அப்படின்றத, அதாவது புகைப்பிடிக்கிறவங்க நிறுத்தணும் அப்படின்றத திரும்ப திரும்ப அவங்க வந்து நினைவுபடுத்தி பார்த்துட்டு அந்த ஒரு முடிவை ஆழமாக எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டா, அதாவது ஒரு முடிவு வந்து எடுத்துட்டால் அதை நண்பர்கள்ட்டையுமோ இல்லை குடும்பத்தினரிடமோ வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். பரவாயில்ல, நீ விட்டுருவ, உன் மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து புகைப்பிடிக்காமல் வந்து இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தினமும் பிடிக்கிற சிகரெட்டுகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் 10 சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அதை படிப்படியாக ஒவ்வொரு நாளும் குறைச்சிட்டு வந்து 1 அப்படின்னு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிற ஆசை ஒருத்தருக்கு வரும்போதெல்லாம் அவங்க வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். Thank you.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்றது. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை
4: வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
5: எக்குரு நிகழ்ச்சி
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துப்பாங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-707-8 இந்த நேரத்தில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் போதை பழக்கத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து அடிக்ஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடிக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியாது. ஸோ நார்மலாக வந்து போதை பழக்கத்துக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுமே அதை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க அடிக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போ தெரிஞ்சுக்க முடியுங்க சார்? அவங்களே எப்போ தெரிஞ்சுக்க முடியுங்க சார்?
2: என்னன்னா வந்து நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து போதை பொருள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து குடிபோதையாக இருக்கலாம், இல்லைனா வந்து சிகரெட்டாக இருக்கலாம். இப்போ ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க வந்து அதுக்கு அடிமையானவங்களா, இப்போ இல்லை வந்து அவங்க சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எங்களுக்கு தெரியல சார், அது அடிமைன்னு நாங்கள் எடுத்துக்கணுமா, இல்லை வந்து சும்மா அவங்களோட வந்து அவங்களோட வயசு ஆர்வத்துலையோ, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஆர்வத்தினால எடுத்துக்கிறாங்கன்னு நாங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் யூஸ்வலாகவே சொல்கிற ஒரு பதில் என்னென்னா வந்து எதை வச்சு நம்ம வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்னா, முதல் முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து லைட்டாக ஒரு 30 ml சாப்பிட்டேன் சார், அப்புறம் 2-3 நாள் சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 1 நாள் அப்புறம் 30 ml பார்த்தா எங்களுக்கு வந்து அந்த போதை வரல, திரும்ப அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ml சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அது எங்களுக்கு போதை வரல, திரும்ப என்னன்னா 90 ml சாப்பிடுவோம். எப்போ வந்து உங்கள் உடம்பால் அந்த முதல் நீங்கள் சாப்பிட்ட அந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹால் வந்து உங்கள் உடம்புக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, இன்னும் அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து முக்கியமான ஒரு குறியீடு, உங்க உடம்பு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு. ஆனா வந்து ஒருத்தர் வந்து போதைப் பொருளுக்கு முழுசா அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அழகா நமக்கு என்ன சொல்லலாம்னா, நைட்டு ஒரு 8-10 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா அடுத்து ஒரு 6 இல்லைனா வந்து ஒரு காலில் ஒரு 7-8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். கை நடுக்கம் வந்து அப்படியே தெளிவா தெரியும், அதாவது பேஷண்ட் வந்து நிற்பாங்க அவங்களால நிக்க முடியாது, கை அப்படியே நடுங்கிட்டே இருக்கும். போதைப் பொருள் யூஸ் பண்ணி ஒரு 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிப்பு நோய் மாதிரி சொல்லுவாங்க, மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பாங்க சார், ஒருத்தர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க சார். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நேரம் இந்த நேரம். மனமே நலமா, நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை, அதாவது மனச்சோர்வு அப்படின்னா அது ஏன் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடித்த மாதிரி நடக்கலை அப்படின்றப்ப அந்த மனச்சோர்வு அப்படின்றது வரும். நமக்குள்ளார வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அது தொடரும்போது அது டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அது வந்து ஒரு மனச்சோர்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மனச்சோர்வு வந்தால் நமக்குள்ளார வந்து ஒரு கவலை வரும், சோகம் வரும், அதுக்கப்புறம் ஒரு கோபம் வரும். ஸோ இந்த ஒரு கோபத்தை நம்ம வந்து பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாமா, நெகட்டிவாகவும் பயன்படுத்தலாமா. இப்போ அந்த கோபத்தை வச்சு, கோபத்தை பயன்படுத்தி நம்ம வந்து கோபப்பட்டு எப்பயும் மாறி சண்டை போடுறது அந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு அன்பாகவும் அதை வந்து கடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கோபம் வரும்போது நமக்குள்ளார வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜியை வச்சு நம்ம வந்து சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கூட வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கோபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு சாதனையாக கூட வந்து பண்ண முடியும். அந்த கோபத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியும். உண்மையிலும் பார்த்தீங்க அப்படின்னா கோபம் அப்படின்றது ஒரு எனர்ஜி. அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் நம்ம திடீர்னு கத்துவோம், திடீர்னு வந்து ஏதாவது பொருட்களை வந்து உடைப்போம். அதெல்லாம் வந்து எனர்ஜியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நார்மல் டைமில் நம்மளால் அது வந்து அப்படி ஒரு விஷயங்களை வந்து பண்ண மாட்டோம், அவ்வளோ வேகமாக கத்த மாட்டோம். சில பாயிண்ட்ஸ்லாம் வரும், நம்மளே வந்து கோவப்பட்டு இப்படி இப்படின்னு சில பாயிண்ட்டுகள்லாம் குறிப்பிட்டு காட்டுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம எனர்ஜியோட வெளிப்பாடு தான். அப்படி ஒரு கோவத்தை இன்னொருத்தரை வருத்தப்படுறதுக்கோசரம் அதை நம்ம வந்து வெளிப்படுத்துறத விட சில நல்ல விஷயங்கள், அந்த சமயத்தில் நம்ம ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த கோவத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த மனச்சோர்வை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாக மனநல நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கோபமான ஒரு டைமில் தான் சில பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான சில முடிவுகளை வந்து எடுப்பாங்க. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனநல நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டைம் மட்டும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து பண்ணக்கூடாது. அந்த கோபம் வந்துட்டு நம்ம விட்டு போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டு கேட்டுருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மருத்துவ முறைகள், வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண்கள் பயன்படுத்துகிற அழகு சாதனங்கள், ஃபேஸ் வாஷ்லேருந்து பயன்படுத்துகிற க்ரீம்லேருந்து மேக்கப் பொருட்கள்லேருந்து நிறைய செயற்கை பொருட்கள் வந்து வந்துடுது. அதாவது செயற்கை பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து இயற்கையான முறையில் இல்லாமல் கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் இயற்கையான முறையிலையும் நிறைய பொருட்கள் வந்து இருக்குது அவங்க பெண்கள் வந்து அவங்களுடைய ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பருத்திக்காட்டிலேருந்து பூங்குடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா பெண்கள் அவங்க வந்து எந்த ஒரு இயற்கை பொருட்களை பயன்படுத்தி அவங்களுடைய ஸ்கின்னை வந்து பொலிவாக வச்சுக்கலாங்கம்மா?
7: ஆவாரம் பூ அப்படி பிச்சுட்டு வந்து இதழ் இதெல்லாம் காய வச்சு, ரோஜா இதழ் இருக்குது இல்லை பன்னீர் ரோஸு, அதை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி, மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதை போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு பவுடர் மாதிரி பண்ணி முகத்துக்கு அப்ளை பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு வளரிளம் பெண்களுக்கு மூஞ்சி அழகாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கிருமியுமே போட தேவையில்லை. இந்த ஆவாரம் பூ இதழ், ரோஜா இதழ், கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பருப்பு இதை மட்டும் போட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லை, இப்போல்லாம் எல்லா கடையிலையும் நாட்டு மருந்து கடையில் இருக்குது. அப்போலாம் அதெல்லாம் யாருக்குன்னே எங்களுக்கெல்லாம் தெரியாது. இதை மட்டும் சும்மா அரைச்சி நாங்கள் மஞ்சள் போட்டு தேய்ச்சி பூசிக்குவோம். ஆனால் இப்போ இத்தனை வகையாக எல்லா வகையிலையும் இருக்குது பவுடர் பண்ணுறதுக்கு. மிக்சி அப்போலாம் எங்களுக்கெல்லாம் இல்லை, இப்போ மிக்சி இருக்குது, போட்டு அப்படியே பவுடர் பண்ணி நாம்ளே பண்ணி வீட்லேயே இயற்கை இயற்கையை மூஞ்சிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுன்னு வச்சுக்க, முகத்தை சருமத்தை அழகாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அதாவது ஆவாரம் பூவை பயன்படுத்தி எப்படி வந்து ஃபேஸை பெண்கள் பளபளன்னு வச்சுக்கலாம், அதாவது இன்றைக்கி நிறைய க்ரீம்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் இயற்கையான முறையில் பெண்கள் எப்படி அவங்களுடைய சருமத்தை பொலிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த ஆவாரம் பூவை மறந்துடவே மறந்துடாதீங்க. இயற்கையான முறையில் பெண்கள் உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் பொடியோ வச்சுக்கணுன்னா இதை பயன்படுத்துங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

நிறசேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. உங்க கூட நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல இந்த மாதம் முழுவதுமே என்ன ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை. அப்படி பாரம்பரிய உணவு முறையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராகி. இந்த ராகியை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. களி கூட ராகியில வந்து செய்வாங்க, இன்னும் நிறைய உணவுகள் வந்து செய்வாங்க. அதாவது இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க ராகி. அதாவது ராகி அப்படின்னா கேழ்வரகு தான் ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக வந்து பெண்களோட தோழன் அப்படின்னு கூட இந்த கேழ்வரகை ராகியை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இரத்த சோகை வந்து வரும். அதாவது உலகம் முழுவதும் குறிப்பாக பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லலாம். ராகியில் இருக்கிற அதிகப்படியான இரும்பு சத்து இதற்கு வந்து ஒரு நல்ல தீர்வு பெண்களுக்கு வந்து கொடுக்கும். அதற்கப்புறம் பெண்களோட குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா எலும்பு தேய்மானம். அதாவது எலும்புகளோட அடர்த்தி வந்து குறைஞ்சி பலவீனம் அடையக்கூடிய ஒரு ஆபத்து வந்து இருக்குது. ஸோ மற்ற தானியங்களை விட ராகியில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வந்து வலுவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெண்கள் அவங்களுடைய உணவுகளில் இந்த ராகியை அவங்க வந்து சேர்த்துக்கலாங்க. பொதுவாக பாரம்பரிய உணவு முறைகள் அப்படின்றது நம்மளுடைய ஹெல்த்துக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும், அதை மென்டல் ஹெல்த்துக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ராகி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும்போது நல்ல ஒரு தூக்கம் வரும். தூக்கம் நல்லா இருக்கிறதுனால நம்மளுடைய மனநிலை மேம்படுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்னா ரத்த சோகை. இந்த ரத்த சோகை இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ சில அறிகுறிகள் வந்து இந்த ரத்த சோகையோட அறிகுறிகளாக இருக்குங்க. தலை சுற்றல், கை கால்கள் வந்து ரொம்ப குளிர்ந்து போகிறது, தலைவலி, இந்த மாதிரி அறிகுறிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரத்த சோகை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ராகிய உணவுகளில் வந்து சேர்த்துக்கிட்டு அதிகமாக சாப்பிட்டு வரும்போது அந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். குறிப்பாக அந்த இரத்த சோகை இருந்தால் என்னென்ன சத்துக்கள் உடம்புக்கு தேவை அப்படின்னா இரும்பு சத்து, அது ராகியில் வந்து இருக்குது. அதே மாதிரி போலேட், வைட்டமின் B12, வைட்டமின் ஏ, இந்த மாதிரி சமச்சீரான உணவுகள், அது இந்த ஒரு சத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய சமச்சீரான உணவுகளை அவங்க எடுத்துக்கும் போது அந்த ஒரு பாதிப்புகள்லேருந்து அவங்க வந்து வெளியே வரலாம். அதே மாதிரி கோடை காலம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோடை காலத்திற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு உணவு அப்படின்னா ராகி. ஸோ நீங்கள் வந்து வேகாலத்தில் இந்த ஒரு உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நிகழ்ச்சியை கேட்கணும். பொதுவா டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன புது புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா சூப்பரா வேற லெவலா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும், அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூசரா மாற வேணா, அதுக்கு ஸ்மார்ட் போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப மார்க்கெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து இணையதள மோசடிகள்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிற மாதிரி, நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில இது வாக்குறேன் கூட கேட்கலாம். இது எல்லாமே கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து இது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விவோ இல்லைன்னா ஐக்யூ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைல யூஸ் பண்றதுக்கான ஒரு செமையான சூப்பரான ட்ரிக் தான் அது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. நீங்க விவோ ஐக்யூ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுல நீங்க ஏரோப்ளைன் மோடு போட்டுட்டும் உங்களால நெட் யூஸ் பண்ற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல ஏரோப்ளைன் மோட் போட்டுக்கோங்க. ஏரோப்ளைன் மோடு போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லர் ஓபன் பண்ணிக்கோங்க. டெய்லர் ஓபன் பண்ணிட்டு நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க. *#*#4636# அப்படின்னு போட்டு திரும்ப *#*#னு போட்டு போட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோன் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். அந்த ஃபோன் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ஃபோன் இன்ஃபோன்னு இருக்கும். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ரேடியோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃப் ஆகியிருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப பேக் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூபோ இல்லை க்ரோம் ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அங்கே நெட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் ஏரோப்ளைன் மோடு அதாவது ஃப்ளைட் மோடு போட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வீடியோவை ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து எல்லா விவோ மொபைலும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, எல்லா விவோ அந்த ஐக்யூ மொபைலில் இருக்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரியல. நீங்கள் விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு செமையான ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. சொன்னீங்க ஒர்க் ஆகுது வாக்கர் இந்த ட்ரிக்கு செமையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லை வேற ஏதாவது இன்னும் சூப்பரான ட்ரிக்லாம் வேணும் அப்படின்னாலும் அதே நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான சூப்பரான சாமியான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட

0: சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம். இலதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இல்லை சொல்கிறப்ப பாடல் பெயர் ஊர் பெயர் சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் சொல்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குர நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் சூப்பராக போயிட்டுருக்க செமையான ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்மார்ட் டிவைஸ் எதை பற்றினது, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடவா. இது வந்து ஒரு செமையான நெக்பேண்ட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், கேம் விளாட்றப்ப நீங்கள் சவுண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பல வகையான வேலைகள் இந்த ஒரு நெக்பேண்டில் பண்ணிக்க முடியும். இந்த நெக்பேண்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராட்டோஸ் ஜாஸ் நெக்பேண்ட் அப்படிங்கிறது அதோட பேர். ப்ளூடூத் நெக்பேண்ட், இதை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சரி, இதில் இன்னும் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா. ஃபஸ்ட்டு இந்த நெக்பேண்டோட டிசைனே வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த நெக்பேண்டை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 55 மணி நேரங்கள் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்களா அவ்வளோ நேரம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா கூட 5 மணி நேரம் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பவர்ஃபுல்லான பேஸ்லாம் உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்தி நம்மளால் கால் பேச முடியுமா இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பேச முடியும். இதில் என்வாயன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற கால்லாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி இது வந்து செஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிரியை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவே ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஜெமினியெல்லாம் உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நெக்பேண்டை வந்து நம்ம டே டு டே லைஃபு டெய்லி யூசேஜுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகும். நீங்களா ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை அத்லெட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட இதில் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நெக்பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது, நம்ம வந்து மல்டிபிள் டிவைஸில் கனெக்ட் பண்ணியும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 13 mmக்கு டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்ன வாக்கர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஒரிஜினலான சவுண்டை ஃபீல் பண்ண முடியும். ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த டிரைவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான நெக்பேண்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இதோட பேர் கிராட்டோஸ் ஜாஸ் நெக்பேண்ட் அப்படிங்கிறது அதோட பேர். இதோட தற்போதைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 499 ரூபாய். நீங்கள் யாராவது ஒரு நல்ல நெக் பேண்ட் வாங்கணும்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க அது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல் பேலன்ஸ்ல வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச?
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா FM-ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787710178 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787710178 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான பேமெண்ட் ஆப்போட அப்டேட் தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதாவது நீங்க வந்து பேடிஎம் அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன், ஏதாவது ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டக்குன்னு மொபைல்லேருந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு யூபிஐ ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புறது இல்லை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பின் நம்பர் போட்டுட்ருக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு அவசரத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு போனால் போதும், பின் நம்பர்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு யூபிஐ லைட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு யூபிஐ லைட் எங்கே இருக்குது பேடிஎம் ஆப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஆக்டிவேட் யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துறீங்க அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்கும். அதிகபட்சமாக 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பின் நம்பர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் 100, 500, 200, 1000, 5000 நீங்கள் எவ்வளோனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பின் நம்பர் போடாமல் பே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஆட் 1000 வென் பேலன்ஸ் கோஸ் பிலோ 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தயவு செஞ்சு எடுத்து விட்டுருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்து விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதில் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் எப்போல்லாம் வந்து 200 ரூபாய்க்கு கீழே குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 1000 ரூபா இதுலேயே சேர்த்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான ஒரு டப்பா தான் அது. அந்த டப்பா வந்து எடுத்து விட்டுருக்காங்க, திக்காக இருந்ததுனால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் அமௌண்ட் செட்டப் ஆட்டோ டாப் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி யூபிஐ லைட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பின் நம்பர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலே அது சேஃபாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, அது பாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதை தொடர்ந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம், நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். அது என்ன அப்படிங்கறது கேட்டலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டுலாம் நீங்க கேட்கலாம். அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அந்த கருத்துக்களை அனுப்புங்க. கால் பண்ணி கூட சொல்லலாம் மக்களே, வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது. ஆனால் அனுப்புகிறப்ப கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக இருக்குன்னு சொன்னல, அதை சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் ஆப். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுது. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப்போட பெயர் ஜீரோ கிளீனர் கிளியர் கேட்சி அப்படிங்கிறது அதோட பேர். இது பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னாலே, இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கிராஃப்லாம் காட்டும். அந்த ஸ்கேனருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்பி வந்து கிளியர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா எத்தனை ஜிபி வந்து கேச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். அதாவது நீங்கள் நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, க்ரோம் ப்ரௌசர், கூகுள், ஃபோனு, யூடியூப், இந்த மாதிரி நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதில் இருக்கக்கூடிய கேச்சஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் கொடுத்துரும். உதாரணத்துக்கு உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஆப் இருக்குது, ஆப்போட டேட்டா எவ்வளோ இருக்குது, கேச்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கேச்சஸ்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பாக நீங்கள் தொட்டு க்ளீன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். க்ளீன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ க்ளீன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டிவிடும். அந்த ஹிஸ்ட்ரியும் உங்களால் பார்த்துக்க முடியும். இதை தாண்டி இந்த ஆப்போட தீம்லாம் மாற்றிக்க முடியும். டார்க் தீம், லைட் தீம், இந்த மாதிரிலாம் மாற்றிக்க முடியும். அந்த தீமோட கலரையும் உங்களால் மாற்ற முடியும். இந்த மாதிரியான சூப்பரான ஆப்ஷனும் இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்போட பெயர் ஜீரோ கிளீனர் கிளியர் கேட்சி அப்படிங்கிறதோட பேர். இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.3 MB தான். 10 லட்சத்துக்கு மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.0 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த ஆப் வேணும்னா ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப்

நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078, அதாவது 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இது வாலிப வயசு நிகழ்ச்சி. இன்றைக்கி குரு வரல, நாகராஜ் நான் வந்து பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கி 2 மணி நேரமும் ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து பல விஷயங்களை வந்து பேச போகிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் உள்ளூர் விஷயங்களில் நடந்தது, வெளியூரில் நடந்தது, அதே மாதிரி வெளிநாட்டில் நடந்த நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி நம்ம நாட்டில் இல்லைங்க, வியட்நாமில் ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா நடந்திருக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் திருவிழா அப்படின்னா என்ன பண்ணுவோம், வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய ஊர் அம்மனுக்கும் பொதுவாக கும்பாபிஷேகம் அந்த மாதிரி வந்து நடக்கும். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவும் நடக்கும். அதில் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்து நல்லா அந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம், பொங்கல் வைப்போம், அதுக்கப்புறம் கெடா வெட்டி நம்ம வந்து நல்லா உறவினர்களோட சாப்பிடுவோம். ஆனால் வியட்நாமில் ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா, ஒரு விசித்திர திருவிழா அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது காவாய் காதல் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தைக்கு வந்து பேர். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்குமா? இங்கே வந்து பொருட்கள்லாம் விற்க மாட்டாங்க. பொதுவாக திருவிழா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள்லாம் வந்து விற்பாங்க, அந்த மாதிரி திருவிழாவாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி சந்தை அப்படின்னாலும் அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. காவாய் காதல் சந்தை அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு இல்லைங்களா, ஆனால் பொருட்கள்லாம் இல்லை. என்ன ஒரு திருவிழா நாகராஜ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காதலர்கள்லாம் வந்து அங்கே வந்து மீட் பண்ணிப்பாங்கலாம். ஸோ அதாவது தங்களுடைய கணவன் மனைவியோட ஒரு அனுமதியோட பழைய நினைவுகள்லாம் பேசுறதுக்காக, இது வந்து ஒரு மன அமைதிக்காக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கான். அதாவது 100 ஆண்டுகள் பழமையான ஒரு காதல் தியாகத்தோட நினைவாக இந்த திருவிழா வந்து நடக்குதான். அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல், இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல நட்போடு வந்து பேசிட்டு போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான், ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா. இது வந்து வித்தியாசமாக ஒரு விசித்திர திருவிழாவாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, ஆனாலும் அது உண்மையும் கூட தான். ஸோ இன்றைக்கி தலைப்பு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசக்கூடிய ஒரு தலைப்பும் இது சார்ந்தது தான். அதாவது உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசின அனுபவங்கள், அதாவது பழைய நண்பர்களை சந்தித்து நீங்கள் வந்து ஒரு 2-3 வருடம் கழித்து அவங்கள மீட் பண்ணேன், அந்த நடந்த நிகழ்வை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனா எஃப்எம்ல என் கூட கால் பண்ணி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிலைய எண் 9787-7107-8 இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்து அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு குரு வரல, நான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உள்ளூர், வெளியூர், அதுக்கப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்குவோம். அது சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா நியூயார்க்கில். என்ன விஷயம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏஐ வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றது தெரியும். எது வேணும்னாலும் ஏஐ தான். முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து கவிதைலாம் எழுதுவோம். ஸோ இப்போ வந்து ஏஐயில் போட்டால் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது கண்டென்ட் எடுக்கணும்னா கூட ஏஐயில் போட்டால் வந்துடும். ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும் கூட ஏஐயில் போட்டால் உடனே வந்துடும். ஸோ இதனால் என்ன மைனஸ் அப்படின்னா, அந்த திங்கிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நியூயார்க் அரசு பள்ளியில் அதாவது 8வது வரைக்கும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு மாணவர்களுக்கு தடையாங்க. அதாவது மற்றவர்களுக்கு இல்லை, மாணவர்களுக்கு, 8வது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும். அதுக்கு மேலே 9வது 10வது படிக்கிறவங்களாம் அப்பப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் கவிதைலாம் எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஸ்கூலில் வந்து ஒரு பேச்சு போட்டிக்கோ கவிதை போட்டிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அந்த கண்டென்ட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களாம் யோசிப்பாங்க. முன்னெல்லாம்

ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஏஐயில் போட்டால் என்ன ஒரு அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைனஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மைனஸை வந்து கொஞ்சம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் மட்டும் யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூயார்க் அரசு பள்ளிகளில் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வந்து நம்ம பார்க்குற குழந்தைகளுக்கும் சரி, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி, அவங்க வந்து ஏதாவது ஏஐ பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் நீயே வந்து யோசிச்சு பண்ணு, ரொம்ப அவசரத்துக்கு மட்டும் ஏஐ வந்து பயன்படுத்திக்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்கூலில் முடிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களுக்காக இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்களே யோசிச்சு பண்ணுறது, அவங்களுடைய அந்த மூளைத்திறனை, நினைவாற்றலை, அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறனை எல்லாமே வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய நண்பர்களை பார்த்து சந்தித்த அந்த ஒரு ஞாபகங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சு பேசின ஒரு நினைவுகள் வந்திருக்கும், பேசின விஷயங்கள், எதனால் அந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787770 தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச?
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வயசு.
4: என்ன இது பாதிப்பு?

இது வாலிபோ வயசு நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க உங்க கூட. இன்னைக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், உள்ளூரில், வெளியூரில், வெளிநாடுகளில் நடந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன அப்படின்னா, அதாவது 100, 200, 500 ரூபா நோட்டுகளில் ஓரங்களில், அதாவது அந்த காந்தி படத்துக்கு நேராக ஒரு சில்வர் கோடு வரும், அந்த கோடு இல்லை, ஓரங்களில் ஒரு கருப்பான ஒரு 4 கோடு இருக்கும், 2 கோடு இருக்கும், அதுக்கப்புறம் 5 கோடு இருக்கும். ஸோ இந்த கருப்பு கோடு சின்ன சின்னதாக அந்த நோட்டோட எண்டில் ஒரு 4 கோடு, 2 கோடு, 5 கோடு வந்து இருக்கும். இது வந்து டிசைன் இல்லை, எதற்காக தெரியுமாங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த நோட்டுகளை அவங்களுடைய விரல்களால் தொட்டுணர்ந்து அந்த நோட்டோட மதிப்பை வந்து அடையாள காண்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் ஆர்பிஐ அறிமுகப்படுத்தியிருக்குங்க. அதாவது இப்போ நம்மலாம் வந்து ஒரு பொதுவாக ஒரு கடைக்கு போகும்போது நமக்கு தெரியும், ஸோ பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஸோ அதற்காக தான் இப்போ அந்த ஒரு 100 ரூபா நோட்டில் 2 கோடுகள் இருக்கும், 200 ரூபா நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடுகள் இருக்கும், 5 ரூபா அதாவது 500 ரூபா நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடுகள் வந்து இருக்கும். ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இப்போ நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி, பாட்டி வணக்கம், பாட்டி வணக்கம், வணக்கம் பாட்டி, ஹலோ. பாட்டியோட கால் வந்து கட் ஆயிருச்சு, நம்ம திரும்ப தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, நம்ம நண்பர்களோட நீண்ட நாளுக்கு அப்புறம் நாமளே போய் தேடி போய் சந்தித்த ஒரு சந்திப்பாக இருக்கலாம், எதிர்பாராத விதமாக ரொம்ப க்ளோஸாக இருந்த நட்பு, ஏதோ சேலத்துலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இல்லை திருப்பூர்லேயோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்து ஹே எப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அப்படியே வந்து ஒரு டீ காஃபி வந்து குடிச்சிட்டு சில பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு காமெடியாக பேசிட்டு. இப்போ நான் கூட ரீசெண்டாக என்னுடைய பழைய நண்பரை ஒருத்தர் பார்த்தேன், அவர் வந்து நேற்று தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் வரல, சுவிட்ச் ஆஃப், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும் அவரை பார்த்து. எப்பயும் பஸ்ஸில் வருவார், அப்புறம் பைக் வாங்கிட்டார், அதனால் பஸ்ஸில் வரதே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது, அந்த ஒரு நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பழைய நண்பர்களை பார்த்த ஞாபகங்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், பாட்டை கேட்டுருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான தலைப்பு நம்ம நேயர்களுக்காக அவங்க கால் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அது என்னென்னா, பழைய நண்பர்களை சந்தித்த ஞாபகங்கள். அதாவது என்னுடைய நண்பரை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி சந்தித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சந்தித்த ஞாபகங்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சிக்ஸ்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூடவே படிச்சுட்டு வந்த பொண்ணு ஒண்ணு, ரொம்ப வருஷம் ஒரு 25-30 மேலயே கழிச்சு பார்க்கும் போது ஒரு இடத்துல அவங்கள பார்த்தோம். பார்த்த உடனே நீ அவதானே நீ அவதானேன்னு பேர சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டோம். அப்புறம் கடைசியா பார்த்தா அவங்க நமக்கு சொந்தக்காரராவே ஆயிட்டாங்க, எங்க பொண்ண கட்டி கொடுத்த வகையில. அப்புறம் அவங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என் கூட படித்த பொண்ணுன்னு நான் போய் பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த அளவுக்கு பிரித்தோர் கூடினால் கூறவும் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அதுவும் கடைசி சொந்தக்காரராவே
0: அவங்க
1: வீட்டுல களி செஞ்சு அவங்க ஓமலூர் பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்காங்க. இவங்க எங்க பொண்ணு ஊருக்கு போயிருந்த போது உங்க எங்க எனக்குன்னு களி செஞ்சு கறி குழம்பு வச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் என்ன சொல்லணும்?
0: சரிங்க பாட்டி, நன்றி. நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி.
0: பாட்டி அவங்களுடைய நீண்ட கால நண்பரை ஒரு சொந்தக்காரங்களா சந்திச்ச ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்கள் நீங்களும் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்ப ஒரு நம்மளுடைய ஜிங்கிள் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ

இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க உங்க கூட. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய வம்சத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி பெண் குழந்தை பிறந்ததுனால மகிழ்ச்சியோட உச்சத்திற்கு அந்த குடும்பம் வந்து போயிருக்காங்க. அதனால் மருத்துவமனையிலிருந்து வீடு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மேலே தாளத்தோட ராஜாவுடைய தேர் இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜா வந்து அந்த தேரில் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு நடனமாடி ஒரு கொண்டாட்டமாக, அதாவது திருவிழாலாம் நம்ம பார்த்துருப்போம், பெரிய தேர் இருக்கும், அதை வந்து அப்படி ஊரே சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ராஜாவுடைய தேரில் அந்த பெண் குழந்தைய 200 ஆண்டுகள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட பல தலைமுறைகளுக்கு பெண் குழந்தையே இல்லை. ஸோ பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெண் குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களா இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து அப்படி பெண் குழந்தை பிறந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜா மாதிரி அதை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுளே வந்து குழந்தைய பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து பூ போல கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் வந்து நடந்திருக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஒரு தலைப்பு அப்படின்னா, பழைய நண்பர்களை சந்தித்த அனுபவங்கள். என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் பேர் சங்கீத் குமார். அவரை வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் இல்லை, இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமாக மீட் பண்ணேன். அவர் தியேட்டருக்கு வந்து நானும் வந்து போனேன், அவரும் வந்திருந்தார். ஸோ அங்கே வந்து மீட் பண்ணி பேசணும். ஸோ அந்த ஒரு அனுபவம் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து நினைவு கூர்ந்து அவரும் ஒரு ரெண்டு கலாய் கலாய்ச்சார் என்ன, நானும் அவரை வந்து ஒரு ரெண்டு கலாய் கலாய்ச்சேன். அதனால் ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு நிகழ்வு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாட்டை தொடர்ந்து நாம் வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம்.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே

0: அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம் வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வயசு.
4: என்ன இது?

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட நாகராஜனாவும் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஸோ ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து இணைஞ்சிட்டவங்க கூட ஒரு சூப்பரான தலைப்பு பிரதீபா, அதாவது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்களுடைய நண்பரை சந்திச்ச ஒரு அனுபவம். ஸோ அதை வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்க நண்பர்களை சந்திச்சிருக்கீங்களா? அப்படி
0: கண்டிப்பா நான் சந்திச்சிருக்கேன், பட் இன்னும் ஒரு ஃப்ரெண்டை மட்டும் அந்த மாதிரி சந்திக்கல. பட் அந்த மாதிரி சந்திச்ச அனுபவம் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி சில பேர்லாம் ஷேர் சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கூலோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒர்க் டைம்ல என்னைக்காவது ஒரு நாள் ரோட்ல பார்க்கும்போது, சார் நம்ம அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல அந்த டைமில், ஸ்கூல் டேஸ்லலாம் எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்தோம், அந்த மாதிரி அந்த ஸ்கூல் டேஸ்க்கே கொண்டு போகிற அளவுக்கு நான் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சூப்பர். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணையிறாங்க, அவங்களுடைய கால் வந்து கனெக்ட் ஆயிருச்சு. வணக்கம் அண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா?
2: வணக்கம். திருப்பூர்
1: நாகராஜ் மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்காங்கண்ணா. நாகராஜும் பிரதீபாவும் பேசிட்டு இருக்கோம்.
2: நாகராஜ் பிரதீபா ரெண்டு பேரும் மட்டும் இருவரும் நீண்ட நாளைக்கு ஒரு நண்பரை சந்திச்சு கேக்குறீங்க?
1: ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா.
2: லைன்ல இருக்கீங்களா?
1: இல்ல நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: சொல்லுங்கண்ணா.
1: பேசலாங்கண்ணா.
2: அதாவது

0: அவரு அப்போ இள வயசுல இல்லாம எழுபத்தி 2026 எவ்வளவு வித்தியாசம்
1: வருங்க.
0: அவர் சமீபத்துல தாராவுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டா போயிட்டு இருந்தாரு. இங்க மூணு இல்ல வடுகுட்டி ரோடுன்னு இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எதுக்கு வந்தாரு?
1: எனக்கு
0: கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அப்ப பார்த்து வரும் முகம் மாதிரி இருந்தாலும் இது முகம் மட்டும் அப்படியே இருக்குது, அவரா சார் போறான்னு கேட்டோன்னு. ஏனங்க நீங்க எழுதாம புகழே இருந்தியானா என்ன பண்றீங்கன்னு கேட்டேன்.
1: ஏனங்க
0: அவருக்கு அவருக்கு அவர் கேட்டு என்ன இப்படி மேலையாதுன்னு பார்த்தேன். அங்க இருந்து இப்படி அப்பவே சுந்தரம் ஆச்சரியமா அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அவர் என்னாரு, நான் இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்ன ஏடியோ ஏடியோ என்ன ஒரு அலுவலக இருந்து ரிட்டையர் ஆயிட்டா அப்படின்னாரு. ஆனா அவர் என்னை நம்பலினாலும் நான் அவர் கண்டுபிடிச்சு அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. பேச நேரம் இல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படியா அப்படின்னு போயிட்டாரு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா 79 முன்ன செஞ்சவர் அந்த முகத்தோட வந்தாலும் எத்தனை வருஷம் வித்தியாசம் கண்டுபிடிச்சு பாத்தீங்களா?
1: அதான் சூப்பர் சூப்பருங்கண்ணா.
0: அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. அவரு வீட்டுக்கு போய் கேட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு, அது எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு சந்திக்கிற வாய்ப்பு இல்ல. எத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுன்னு என்னுடைய என்னுடைய மெமரி பொறுத்து மட்டும் எனக்கு 10 வயசுக்கு மேல செஞ்சவங்கள வயசானாலும் ட்ரெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது திறமே எந்த சக்தியோ கொடுத்துருக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான்.
1: நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன
1: நீ கண்டுபிடிச்ச? இதை நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஏ ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சி. நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்த அனுபவம் இருக்கா, அப்போலாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இதில் நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன அனுபவம்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
5: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நான் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் சூப்பரா இருக்கேன். நான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னா, உங்களுக்கு
6: இன்றைய நாள் எனக்கு சூப்பரா ஹாப்பியா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?
5: எனக்குமே சூப்பரா ஜாலியா போச்சுனா.
6: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
5: ஓகே ஓகே அண்ணா. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னு தெரியுமாண்ணா?
6: ஆமா ஆமா தெரியும்ப்பா.
5: நன்றி அண்ணா. ஸோ வேலூர் மாவட்டத்திலேருந்து காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நீண்ட நாள் கழித்து பார்த்ததுக்கான அனுபவத்தை சொன்னாங்க. அதாவது நானுமே என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது பழைய ஸ்கூல் நினைவுகள்லாம் வந்தது, எப்படி நம்ம ஜாலியாக இருந்தோமே அந்த மாதிரிலாம் நினைவுகள் வந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் அந்த அனுபவத்தை இங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இது வாலிப வயசு ஷோவில். ஸோ நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். ஸோ நான் எஃப்எம்மோட நிலைய எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன என்ன அனுபவங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இது வாலிப வயசு குரு வந்துட்டு உங்களுக்கு பேச வந்துட்டார். அவர் இப்போது தொடர்ந்து உங்கள் கூட பேசுவார். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, இது எங்கள் சேலம் ஜில்லா அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது. அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள உள்ள வந்துட்டு இருக்காங்க, நாம ரெகுலராக பார்க்க முடியுது. அப்படி புதுசு புதுசாக நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வராங்கள. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அப்படி உள்ள வரவங்களுக்கு, ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டரா உங்களோட அட்வைஸ்னா என்ன சொல்வீங்க?
6: அதான் யார் சொல்றது கேட்காம உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க நீங்க வந்து சீக்கிரமா முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன்.
5: ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிட்டீங்க. நம்ம சோனா சிஸ்டர் மாதிரி

அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. எமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சைட்லேயே வந்து பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அது வேறு லெவல் மோட்டிவேஷ்னலாக வந்திருக்கும். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வான்மதி சோனா சிஸ்டர்கிட்ட அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்வான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க லாஸ்டா வந்து அப்பா என்னை சரியாவே புரிஞ்சுக்கல, அவரு தான் வந்து என்னை அப்போஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்க மேட்டூர்ல உருவாக்கிட்டீங்க. உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யாராவது தேர்ட் பார்ட்டி பர்சன்ஸ்லாம் அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் கண்டென்ட் கிரியேஷன்ல சூப்பரான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரா? இதை பத்தி ஷேர் பண்ணிருக்காரா?
3: பண்ணிருப்பாரு. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்பா கிட்டேயே, ஏன்னா எங்கள் ஊர்லேயே வந்துட்டு கடையெல்லாம் இருக்குது, வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணித்தர சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு அப்படின்ட்டு. அவரும் வந்து சொல்லுவார். ஆனால் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்க, அதனால இனிமேட் நீ வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் போடுவேன், அவ்வளோதான்.
2: 1000 தடைகள் வந்தாலும் என்னோட கடமை வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுறது, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை ரெகுலராக கொடுக்குறது, அதை நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாதீங்க சிஸ்டர். இப்போது

0: சோஷியல் மீடியால இருந்து அமௌண்ட்லாம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க அமௌண்ட்லாம் வந்து எடுக்கும் போது எப்படி இருந்தது அந்த ஃபீல், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இல்ல இல்ல, அது ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருந்துச்சு. நம்மளே நம்பி ஒரு இது கூப்பிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்கும் அதுக்கு ஆசா தான் தெரியும். எனக்கு அது பொக்கிஷமா கிட்ட தெரிஞ்சிச்சு உண்மையாலுமே. அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் காயின் தான் நான் வாங்கினேன்.
0: கண்டிப்பா கேட்கவே அவ்வளவு பெருமையா இருக்கு. எல்லா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்டா வந்திருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் எப்படி சொல்றதுனே வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மூமெண்டா தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட்லாம் வித்ட்ரா பண்றது அப்படின்றது. ஸோ அதை தான் நம்ம சோனா சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க.
2: ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட இது வாலிப வயசு ஷோ குரு அண்ணா வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அந்த பைட்ஸோட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களோட பழைய நண்பர்களை இங்கேயாவது சந்திச்ச அனுபவங்கள் ஏதாவது இருந்ததா அப்படின்னு. அதில் நம்ம கூட நிறையா பேர் சொன்னாங்க. சந்திரசேகர் அண்ணா, கஸ்தூரி இது ஆதவன் அண்ணா, ருக்மணி பாட்டி, இந்த மாதிரி நம்ம கூட நிறையா பேர் சொன்னாங்க. நானுமே சொன்னேன், அதே மாதிரி நாகராஜனாவும் சொன்னாங்க. நானுமே இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நாங்க போயிட்டு வரோம். டாடா பை. மீண்டும் இது வாலிப வயசு ஷோல நாளைக்கு ஒரு அடுத்தடுத்த ட்ரெண்டிங்கான நியூஸும் ஒரு புது தலைப்போட வந்து உங்க கூட பேச ரெடியா இருக்கும். ஸோ டாடா பை பை மக்களே.

மூடி வைக்கப்பட்ட புத்தகம் அறிவை இழப்பதில்லை, மீண்டும் திறக்கும் போது அது அதே ஒளியோடு வழிகாட்டும். அதாவது ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னும் போது அந்த புத்தகத்தை நாம வந்து இப்போ படிக்கிறோம், ரெண்டு நாள் படிச்சு முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதே அறிவு அந்த அதே புத்தகத்தை மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்து புரட்டி பார்க்கும் போது அதே அறிவை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுடைய வாழ்க்கையில பல பேர் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா படிக்க முடியாத சூழல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சி ஆசைப்படுறீங்க, அதாவது பெண்கள் உங்களுடைய கல்வியை வந்து பாதியிலே நிறுத்தி இருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேல குடும்ப சூழ்நிலை குடும்ப பொறுப்பு இது எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளி கல்லூரி படிப்பை வந்து பாதியிலே நிறுத்தி இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க எந்த படிப்பை படிக்க ஆரம்பிப்பீங்க, முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய படிப்பு எது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய கற்கும் திறன் இருக்கு இல்லையா, அது என்னைக்குமே மங்கி போறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆர்வமும் திறமையும் வந்து என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு புதிய உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சமூகத்துல எத்தனையோ பெண்கள் நினைச்சு பாருங்க, பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திருப்பாங்க, கல்லூரி படிப்பை வந்து பாதியிலே நிறுத்திருப்பாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கட்டும் இல்ல திருமணம் அப்படின்ற ஒரு பெயர்னால கூட அவங்க வந்து பள்ளி படிப்பை நிறுத்திருப்பாங்க, வறுமை இருக்கிறதுனால கூட அவங்க வந்து படிப்பை நிறுத்திருப்பாங்க. ஆனா பல ஆண்டுகள் கடந்தாலும் அவங்க பிள்ளைகள் படிக்கும் போதா இருக்கட்டும், கல்லூரிக்கு வேற யாராவது போறாங்க அவங்கள பார்க்கும் போதா இருக்கட்டும், நாமளும் இப்படி படிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க மனசுல ஒரு அணையாத தீப ஒளியா தீப பொறியா வந்து அவங்களோட மனசுல என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்படி பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க பெண்கள் அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கால் பண்ணியும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது பெண்கள் இன்னும் என்ன படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து உங்களுடைய படிப்பை உங்களுடைய இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்க முடியும். அது மூலியமா ஏதாவது சின்ன சப்போர்ட் அப்படின்றது பண்ணலாம் இல்லையா. படிக்கிறதுக்கு தான் வயது அப்படின்றது கிடையாது இல்லையா. 90 வயசுலயும் ஒரு பாட்டியெல்லாம் இப்போ படிச்சு அவங்க சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்னைக்கே உங்களுடைய மனசுல என்ன இருக்கு, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கோங்க. இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரடு வாங்க நேர்களை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம். ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம். அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: 18 வயசுல உலகமே வியந்து பார்த்த மிஸ் யூனிவர்ஸ் மேடை. அதாவது பெரிய டிசைனர் உடைகள் வாங்குறதுக்கான வசதி இல்லாம திரை சீலை இருக்கு இல்லையா, ஸ்கிரீனுக்கு இருக்கக்கூடிய அந்த சீலை. அதாவது பெரிய டிசைனர் உடைகள் வாங்குறதுக்கான வசதி இல்லாம திரை சீலை இருக்கு இல்லையா, ஸ்கிரீனுக்கு இருக்கக்கூடிய அந்த சீலை எல்லாத்தையும் அந்த துணியில அம்மாவோட உதவியால தச்சு போட்டுட்டு போய் இந்திய வரலாற்றிலே முதல் முறையா மிஸ் யூனிவர்ஸ் மகுடத்தை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய நம்ம சாதனை நாயகியை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சியில போய் அவங்களை பத்தி அவங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரி. 1975 நவம்பர் 19 அன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு இந்திய விமானப்படை அதிகாரி குடும்பத்துல தான் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க சுஷ்மிதா சென். ஆனா அவங்களுக்கு இந்த ஆர்வம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1994 வந்து தன்னோட 18th வயசுல ஃபெமினா மிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு போட்டியில வந்து கலந்து கொள்ள தேர்வாக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அழகி மேடை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்க போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு சவால் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ராய், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அவங்களுமே

வந்து அழகிய போட்டியில உலக அழகி அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றவங்க தான். அவங்களுமே வந்து போட்டியில கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது அவங்க கூட நம்மளால போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி சுஷ்மிதா சென் கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த விண்ணப்பத்தை வந்து திருப்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தோற்றாலும் பரவாயில்ல நம்ம வந்து மோதி பாத்திரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தன்னோட தாய் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஊக்கத்தோட அவங்க வந்து மேடை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது சவாலா அவங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு போது மேடைகள்ல போய் போடணும் அப்படின்னு போது விலை உயர்ந்ததா இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப அட்ராக்ட் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் எல்லாருக்காகவும் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பெண்களுக்காக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண் வறட்சி, இந்த ப்ளூ லைட்ஸ், இதெல்லாமே வந்து அவங்களுடைய கண்களில் படுது அப்படின் போது அந்த நேரத்தில் அவங்களுடைய கண்கள்லாம் வந்து சோர்வாக இருக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மூலியம் மாத்திரை எடுத்துக்காம மருந்துகள் எதையும் பயன்படுத்தாம அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாத்தையும் சொல்லலான் இருக்கேன். முதலாவதா வந்து 20-20-20 அப்படின்ற ஒரு விதி. இது என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் இல்லனா கம்ப்யூட்டர் எல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து திரையை விட்டுட்டு பார்வையை விலக்கி 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை பார்த்து 20 வினாடிகள் வந்து பார்க்கணும். இப்படி பார்க்கறது மூலமா கண்கள் இருக்கக்கூடிய தசைகள் அப்படின்றது வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது வந்து இறுக்கத்திலிருந்து தளர ஆரம்பிக்கும். சோ இத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து கண் இமைக்கும் பயிற்சி. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது 10 முறை வந்து மெதுவா வந்து கண்களை வந்து திறந்து மூடணும், அதாவது சிமிட்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது வந்து பண்றது மூலமா நம்மளுடைய கண்கள்ல ஈரப்பதம் இல்லாம இருக்கும். சோ அது வந்து ஈரப்பதம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும், அது வந்து ஒரு கண்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அதை பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சர்வதேச ஆப்டோமெட்ரி சங்கம் வந்து ஒரு ஆய்வை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 20-20-20 அப்படின்ற ஒரு விதியை பின்பற்றக்கூடிய பெண்கள் டிஜிட்டல் கண் சோர்வு மற்றும் பார்வை மங்கல் பிரச்சனையை வந்து 50% குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 20-20-20 அப்படின்ற ஒரு விதியை சொல்லியிருந்தேன் இல்லையா, 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 செகண்ட் உத்து பார்க்கணும். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண்கள் ஒரே இடத்துல சுருங்கி இருக்க ஆரம்பிக்கும். நீங்க தூரமா பார்க்கும்போது உங்களுடைய தசைகள் வந்து இறுக்கத்துல இருந்து தளர்வா இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து பின்பற்றலாம் அப்படின்றதையும் அந்த ஆய்வு குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றது மூலியமா 50% பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு, கண்கள் பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2 உள்ளங்கையும் நன்றா தேய்ச்சி அந்த வெதுவெதுப்பான சூட்டை வந்து கண்கள் மீது லேசா வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து உடனடியா ஒரு நல்ல ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எரியற மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல கர்ச்சிப் இருக்கு இல்லையா, கர்ச்சிப் வந்து தண்ணியில நினைச்சு நீங்க வந்து கண்ணில் வந்து லைட்டா ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷமாச்சும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குளிர்ச்சி அப்படின்றது உங்களுடைய கண்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டே நடுவில் வந்து போன் பார்க்கும்போது ஒரு 20 வினாடி ஓய்வு அப்படின்றது கொடுக்க ஆரம்பிங்க. இதனால கண்கள் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்களை பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நாம வந்து மொபைல் அடிக்ஷன், ப்ளூ லைட்ஸ்லாம் அதிகமாக பார்க்குறோம் அப்படின் போது இது இன்னைக்கு பிரச்சனை கொடுக்காது, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது பின்விளைவுகள் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மளால எதுவுமே முடியாது, மனசையும் தளர விட்டுரும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணம்மா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்க இருந்து வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மேட்டூர்ல இருந்து கலாவதி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். கலாவதி அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்க வந்து இப்போ இளம் தேடி கல்வி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீட்டுல இருந்திருப்பீங்க இல்லையா? சோ ரொம்ப நாளா வீட்டுல இருந்துதான் இப்போ வெளியில வந்திருக்கீங்க. வெளி உலகம் என்ன அப்படின்றதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க வீட்டுல இருந்த டைம்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சது? வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கும்போது, அதாவது படிக்கணும் வேலைக்கு போகணும்ன்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்பட்டுருச்சு. சோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, அதை எப்படிக்கா கடந்து வந்தீங்க?
6: நிறைய இருந்தது. எங்க பாப்பாவோ சரி, நம்ம பாப்பா பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எதுக்கும் போகல, வேலைக்கு எதுவும் போகல. ஆனா எனக்கு வந்தது, நான் போன வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்துச்சு. அப்ப நான் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னதுனால பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதை நான் பார்த்துக்கலாம், படிச்சுக்கிட்டே பாப்பாவும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு எய்ம்ல தான் படித்தேன். ஃபர்ஸ்ட்டு அந்த இதெல்லாம் போனேன், ஆனால் வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் பாப்பா ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு என்னுடைய தாட் அப்படி. ஆனால் இது கொஞ்ச நாள் ஆக ஆக எப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் என்ன தான் நம்மள நல்லா பார்த்துக்குவார் என்னுடைய ஹஸ்பண்டு, ஆனால் அவர் மனசுலேயே அது வர ஆரம்பிச்சு. வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க, படிக்க எதுக்கு உன்னை படிக்க வச்சேன், நீ வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏதோ ஒன்று ஒரு அமௌண்ட் கேட்குன்னா கூட எனக்கு தயங்கி தயங்கி தான் நான் கேட்பேன். அது எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப நாளா இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ண நாள்லாம் இருக்கு. நான் இவகிட்ட புலம்பாத நாள்லாம் இல்லாதனால எல்லா இடத்தையும் அது ரொம்ப என்கிட்ட மைண்ட்ல அதை ஏத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒரு 10 ரூபா கேட்குன்னா கூட நான் தயங்கி கேட்ட நாட்கள் ரொம்ப நாள் ரொம்ப நடந்திருக்கு. அது நான் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுருக்கேன். சரி, எங்க பேரண்ட் அங்கேயும் நான் கேட்க மாட்டேன். இன்னமே நான் வந்து அமௌண்ட் வேண்டும்னு நான் கேட்டதே இல்லை. கேட்டா எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான் கேட்பேன். அது நான் தயங்கிதான் கேட்பேன், கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவங்க ஒரு யோசிப்பாங்களா, டக்குன்னு கொடுத்துட்டாங்களா அது தெரிவிக்காது, ஒரு யோசிப்பாரு. அதெல்லாம் யோசிக்கக்குள்ள எனக்கு அது ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆகி, அதுக்கப்புறம் தான் சும்மா வெளில சுத்த ஆரம்பிச்சு. இவளோடலாம் நான் நிறைய போயிருக்கேன் வெளியில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் வேலை தேடலாம், இல்லை நம்ம போய் வேலைக்கு போகலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து தான் அப்படி வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனால் இப்போ வந்து நிறைய மாற்றம், அப்போ இருந்ததுக்கும் இப்போ நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்குள்ளேயே எனக்கே சேஞ்ச் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னா எனக்கே இப்போ தான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இல்லை இருந்தேன், இப்போ வந்து நிறைய தெரிஞ்சிருக்கேன். நிறைய வெளி உலகம் எப்படி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, நிறைய இப்போ நல்லா வெளி உலகம், நல்லா வெளி உலகத்தில் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நிறைய எனக்குள்ள ஆன மாற்றம் நானே இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: ஸோ ஆரம்பத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக வெளியில் வரணும் அப்படின்னு நான் வெளியில் வர ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, அதையும் தாண்டி நிறைய ஐடியாக்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஐடியா மூலியமா நிறைய ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட கலாவதி அக்கா ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாவதி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். கலாவதி அக்கா, இப்போ இவ்வளவு நாள வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்லாம் தோண ஆரம்பிச்ச தருணங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கும்போது நம்ம வெளியில போனா நம்ம இந்த சமூகம் எப்படி பாக்கும் அப்படின்ற எண்ணமா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள. அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க?
5: நிறைய இருந்தது. ஏன்னா நான் வீட்லயே இருந்துட்டு வெளில போனது புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் புதுசா இருந்தது. எனக்கு தெரியாது என்ன யாருன்னு, நிஜமாலுமே சொல்றேன் என்ன யாருன்னே தெரியாது. இவங்க ஒய்ஃபா அப்படின்னு எனக்கு கேட்பாங்க, க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு நம்ம வெளி உலகமே தெரியாது. இருப்பேன் இப்ப பக்கத்துல பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட்மேன வந்து பேர் கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு நிஜமா தெரியாது. அவங்க இவங்கள பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்பேன். உண்மையாலுமே அந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேன். ஆனா இப்ப வந்து எங்க இது எல்லார் வீடுமே எனக்கு தெரியும். இப்ப நான் போய் இப்ப இவங்க வீடுனா எனக்கு கரெக்டா போய் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நிறைய வெளியில எல்லாம் போயிருக்கேன், அதனால இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யார் கேட்டாலும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் ஸ்கூல் போனதுனால எனக்கு நிறைய தெரியாத விஷயம். நிஜமாலுமே எனக்கு நிறைய தெரியாது. இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கலையே நிஜமா அப்படிலாம் இருந்திருக்கேன். இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் கத்துக்கணும், அவ்வளவுதான். லைப்ரரி ஒரு லைப்ரரி போனோமா புக்கும் எல்லாம் தெரிஞ்சு அங்கெல்லாம் போய் யாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சவங்களாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு ஒரு புக்கை படிச்சோமா நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அதுதான் நான் சொல்றேன்.
4: அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கக்கா? அதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுன்னு சொன்னீங்க. ஸோ அதை தாண்டி ஃபேமிலி சைட்ல என்ன மாதிரி இருக்கலாம் நினைக்கிறீங்க?
5: நான் சொன்னது என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். அடுத்தது அவங்கள அவங்க நினைக்கிற அவங்க கோல் என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய
4: இது.
5: இன்னும் மற்றவங்களுக்கு நான் கைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு என்னென்னா நடந்துச்சோ இப்போ நான் எனக்கு கைட் பண்ணல யாருமே, நான் மற்றவங்களுக்கு அதை வந்து கைடன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது நான் இன்னுமே கொடுத்துட்டு யார்கிட்டமே நான் சொல்லுவேன், நான் நீ இந்த அளவு இப்படி இருக்காத, நீ அடுத்த லெவல் போ, நீ படிக்காம விட்டுறாத, நீ படி, வீட்டில் உட்காராதீங்க, அடுத்தது நம்ம படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறோம் ட்ரை பண்ணு, இல்லைனா ஏதோ ஒன்று வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, வீட்டில் உட்காராதீங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் உட்காந்துருந்தா அந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அது வெளியில் போய் நம்ம வேலைக்கு போயிட்டோமா அது வீட்டில் வரும். அது நிறைய மரியாதைங்கிறது தானாக வருது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம இன்னொருத்திட்ட வந்து எனக்கு காசு கொடு நம்ம கேட்க தேவையில்ல. இப்போ நம்ம கையில் இருந்தால் இப்போ நம்ம ஏதோ வேணும்னா கூட 10 ரூபாய்க்கு ஏதோ நம்ம கடைக்கு போனால் நம்ம கையில் இருந்தால் ஈஸியாக செலவு பண்ணலாம். ஆனால் அவங்க நம்ம கேட்டு இங்கேருந்து அவர் நம்ம ஹஸ்பண்டு கேட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு தான் நம்ம அதை செய்கிறதா இருக்குது. அது நம்ம கையில் இல்லைன்னு

0: ங்கிறப்ப நேற்று நிறைய நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் இப்போ அது வந்து நம்ம கையில் இருக்குங்கிறப்ப அது வேற மாதிரி இருக்கு.
1: கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா, உங்களுடைய அனுபவத்தை எல்லாமே வந்து எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க. பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்போது அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான சவால்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்போது இன்னும் சிரமமாக இருக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறதுன்ற ஐடியா இல்லாமல் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ஐடியாக்கள் கிடைச்சி அந்த பாத்தில் போக முடியும். ஸோ அதனால் ஸோ பெண்கள் வீட்டில் இருக்கிறதையும் தாண்டி படிப்பு இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் வந்து வேலையை பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அக்கா இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. ரொம்பவே நன்றிக்கா அவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே.

0: பறந்துட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா ஒரு ரொட்டி துண்டு ஒன்று இருந்துச்சு. சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் மதிய உணவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில், அதாவது மரக்கலையில் அதோட வீடு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த பக்கத்து கிளையில் இன்னொரு காகம் வந்து இதோட பெரிய ரொட்டி துண்டாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சு. அதை பார்த்த உடனே காகத்துக்கு அதிர்ச்சி, என்னடா இது, நம்மளது சின்னதாக இருக்குது, அது அவ்வளோ பெருசு இருக்கே, எப்படி இது கிடச்சிருக்கும் அப்படின்னு யோசனையிலேயே, சரி இதை எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுச்சு. அப்போ அந்த காகம் வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி அங்கேருந்து நகர்ந்தப்ப இந்த இன்னொரு காகம் வந்து போய் அந்த பெரிய ரொட்டி துண்டை எடுக்கிறதுக்கு போயிடுச்சு. அது எடுக்க போகும்போது கரெக்டாக அந்த காகம் வந்துடுச்சு. ஸோ இது வந்து எடுக்கலை, அப்படியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதோட ரொட்டி துண்டை வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடந்துச்சு. கீழே விழுந்து கிடந்த ரொட்டி துண்டை உடனே அணில் வந்து எடுத்துட்டு அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அங்கே போய் கேட்கவும் முடியாது இல்லையா காகத்தால், அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்த காகத்தை பார்த்து இன்னொரு காகம் இருக்கு இல்லையா அந்த பெரிய ரொட்டி துண்டு வச்சிருந்தது, அது வந்து சொன்னிச்சு, இந்தா நீ இதில் பாதி எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கு இந்த காகம் சொன்னிச்சு, நான் உன்னோட தான் பேராசப்பட்டு எடுக்க வந்தேன், ஆனால் நீ எனக்கே உதவி பண்ற, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த காகம் சொன்னிச்சு, எப்பயுமே நம்ம பேராசப்படக்கூடாது, நமக்கு இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கணும், அதை தாண்டி நம்ம ஆசைப்பட்டோம்னா நமக்கு இழப்பு தான் வரும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம பேராசப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு கத்துக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: சௌமியா.
0: சௌமியா, நேம் சூப்பரா இருக்கு, யார் வச்சா?
1: அப்பா.
0: ஓகே, கியூட் நேம்.
1: Thank you.
0: Welcome. சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்ப கண்டிப்பா உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல?
1: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஃபுல்லாவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. சரி, அதுல ஒரு குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: மித்ரா, பூஜா, பைஷாலினியா.
0: மூணு பேர்னா கரெக்டா மூணு பேர் தான் சொல்றீங்க. சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சௌமியா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது உங்களுக்காக. சோ பாட்டை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளோட இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சௌமியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா நம்ம சௌமியா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல எப்பயுமே ஒரு மருத்துவர் நம்ம கூட இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த குட் ஹேபிட்ஸு இந்த ஹைஜீன்லாம் பற்றி பேரண்ட்ஸ் வந்து சொல்லித்தருவாங்க, பட் ஆனால் சில குழந்தைங்க அது வந்து கேட்டுக்குவாங்க, சில குழந்தைங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சில பேர் வந்து அதை பெருசாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுக்கறது மூலயமா அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேம்?
8: இது வந்து இதோட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை புரிய வைக்கணும். இப்போ ஒரு பேட் ஹேபிட்ஸ்னால என்ன பிரச்சனைகள் ஃப்யூச்சரில், ஒரு தப்பான வார்த்தையை பேசுறதுனால மற்றவங்களுக்கு மனசு கஷ்டம் ஆகும், ஒரு அவமானங்கள் நேரும் அப்படிங்கிறத அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சினாரியோ காமிச்சோ, ஒரு அதை போட்டு காமிச்சு, ஒரு சினாரியோ காமிச்சு அந்த தப்பான வார்த்தைங்கனால எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க, இல்லை அவங்களுக்கே ஓன் பர்சனுக்கே எவ்வளோ அவமானங்கள் நேருதுங்கிறத அவங்க அந்த குழந்தை புரிய வைக்கலாம். நம்ம பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணும். நம்ம டென்ஷன் ஆக தான் செய்யும், அந்த டென்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் நம்மளை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு மெதுவாக புரிய வைக்கணும். அப்புறம் ஹைஜீன் ஹேபிட்ஸ்னால கண்கூட குழந்தைங்க புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நேகம் கடிக்கிறதாகட்டும், ஒரு அன்கிளீனாக இருக்கிறதுனால அவங்களுக்கே கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சளி வந்துடும், ஒரு டயரியா வந்துடும். ஸோ உனக்கு வயிறு வலி வலிக்கிறது இந்த ரீசன்னால தான் அப்படின்னு அதுக்கு அட்ரிபியூட் பண்ணி சொல்லும் போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன
1: நீ கண்டுபிடிச்ச? இதை நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
6: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
7: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
8: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சௌமியா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம சௌமியா கூட பேசிடலாமா? சௌமியா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீ டைம்ல இல்லைனா லஞ்ச் பிரேக் இன்டர்வல் எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போவீங்களா ஸ்கூல்ல சுத்தி?
9: நான் போக மாட்டேன், வேணா அவங்க போயிட்டு வருவாங்க.
8: நீங்க?
9: நான் உக்காந்துருப்பேன், எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்போம், மற்றவங்களாம் வெளியே போயிடுவாங்க.
8: ஓ, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
9: தமிழ், சோசியல்.
8: தமிழ் அண்ட் சோசியல், ஏன்?
9: ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் எங்க கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. எங்களுக்கு அந்த மேம்ஸ் கிளாஸ் மேம் அது இல்லாமல்.
8: சரி, ஓகே ஓகே. சரி, தமிழில் அப்போ எனக்காக என்ன சொல்கிறீங்க?
9: திருக்குறள்.
8: குறள், சரி சொல்லுங்க.
9: தக்கால் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், நாளை கருதினும் கைக்கூடும், காலம் கருதினும் எடுத்தால் செய்யின்.
8: வெரி குட். கேட்ட உடனே அழகா திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
9: தமிழ் அம்மா.
8: தமிழ் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, வெரி குட். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
9: கிரீன்.
8: கிரீன், சரி. கிரீன் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
9: இருக்கு.
8: வச்சிருக்கீங்க, சரி, ஓகே. சரி, இப்போ நான் உங்க கூட ஒரு கேம் ஒன்று விளையாட போறேன். விளையாடலாமா? என்ன கேம்னா ஈஸி தான், பயப்படாதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூணு கலர் சொல்லுவேன், அடுத்து ரெண்டு கலர் தான் சொல்லுவேன். நான் எந்த கலரை மிஸ் பண்ணனோ அந்த கலரை நீங்க கரெக்டா சொல்லணும், ஓகேவா? இந்த கேம் தான், விளையாடலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கலர்ஸ் கிரீன், எல்லோ, ஆரஞ்ச். எல்லோ, ஆரஞ்ச்,
9: கிரீன்.
8: வாவ், கரெக்டாக சொல்லிட்டீங்களே, இதுக்காக பயந்தீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கலர்னா பர்பிள், ஒயிட், ப்ளூ. ஒயிட், ப்ளூ,
9: பர்பிள்.
8: சூப்பர், வேற லெவல். டக்கு டக்கு டக்குன்னு கேட்டதுக்குலாம் ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. நீங்க தனியா கிளாஸ்ல எங்கேயா போறீங்களா?
9: சிலம்பம் கிளாஸ்.
8: சிலம்பம் கிளாஸ் எங்க?
9: சேலம், சிலம்பம் கிங் அட் ஸ்கூல்.
8: ஓகே ஓகே. சரி, நீங்க சிலம்பம் கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க?
9: வாரல் வெட்டு, நம்ம பல்டி எக்ஸசைஸ் மாரி பண்ணுவோம், அப்புறம் ஜிம்னாஸ்டிக், ஸ்டிக்லே பண்ணுற ஜிம்னாஸ்டிக், அப்புறம் கல்யாணி, ஃபைட்டிங், கத்தி, கேடயம், ரிப்பன், ஃபயர், நீர்பந்தம், பூப்பந்தம். பூப்பந்தம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சுருள், வால்.
8: நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்கா சிலம்பம்ல அப்படின்னு. சரி, ஓகே. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சௌமியா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சௌமியா தான். ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம சௌமியா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நம்ம பேசலாம். வணக்கம் சார். சார், யோகா பெனிஃபிட்ஸை பற்றி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். இப்போ வந்து சில பேர் யோகா செய்கிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுக்கு விரும்புவாங்க. சில பேர் வந்து அத்லெட்டிக்ஸில் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் சார்?
5: நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். இதில் வந்து இது மருந்தில்லாத மருத்துவம், ரெண்டாவது இயற்கையாக நாம் எல்லாரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். இது எந்த கருவியும் நமக்கு தேவையில்லை. உடலை கொண்டே உடலை சரியாக வச்சுக்கிறது. இப்போ காட்டில் வாழ்கிற மிருகமெல்லாம் ஆஸ்பத்திரி போகிறதே இல்லை. தன்னோட உடலை வந்து புண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அது வந்து தன்னோட உமிழ் நீரை வச்சு சரி பண்ணிடுது. அந்த மாதிரி தான் இந்த உடலை வச்சு உடலை சரி பண்ணிக்கூடிய முடியும். அதை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீ பெருசாக ஒன்றும் கருவி கொண்டு செய்ய வேண்டியதில்லை, உன்னை உடலை கொண்டே உடலை சரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ யோகாவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெனிஃபிட்ஸுமே நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம கூட சௌமியா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசிடலாம். சௌமியா, நீங்கள் வந்து இந்த சிலம்பம்ல இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ கேட்கறதுக்கே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்?
6: கிஷோர் மாஸ்டர், விசாலி மாஸ்டர், ரெண்டு பேருமே
4: மாஸ்டர்ஸ், ரெண்டு பேர். சரி ஓகே, இப்போ ரெண்டு மாஸ்டருக்குமே சோனா எஃப்எம் மூலமா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
6: ரெண்டு மாஸ்டருக்குமே தேங்க்யூ சொல்லுவேன். அப்புறம் ரொம்ப பிடிச்சோம், ரெண்டு மாஸ்டருமே ரொம்ப பிடிக்கும்.
4: ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்து ரெண்டு மாஸ்டருமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ சௌமியா.
6: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. ஸோ அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாபாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு நகரத்தை சுத்தி நாலு பக்கமும் மலைகள் இருந்தா எப்படி இருக்கும்? தெற்குல ஒரு மலை, வடக்குல ஒரு மலை, மேற்குலையும் மலை, கிழக்குலையும் மலை, அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு. இப்படி இயற்கையே ஒரு கோட்டையை மாதிரி பாதுகாக்கக்கூடிய நகரம் தான் ராவண்டிஸ். ஈராக்கோட குர்திஸ்தான் பிராந்தியத்துல எர்பில் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் ஈரான் மற்றும் துருக்கி எல்லைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராவண்டிஸ் சோரன் நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குங்க. ராவண்டிஸ சுற்றி ஜாக்ரோஸ் மலைத்தொடர் விரிஞ்சு கிடக்குது. தெற்குல கோரிக் மலை, வடக்குல ஹின்ட்ரன் மலை, மேற்குல சர்சிக் மலை, கிழக்குல பிரடாசோட் மலை, இப்படி நாலு திசைகள்லயும் மலைகளால சூழப்பட்டிருக்கறனால ராவண்டிஸோட இயற்கை காட்சி உண்மையிலேயே பிரமிக்க வைக்குதுங்க. குறிப்பா ராவண்டிஸ் பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்குகள், செங்குத்தான பாறைகள், மலைகளுக்கு இடையில ஓடக்கூடிய நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள், இது எல்லாமே சேர்ந்து இந்த பகுதிய இயற்கை ஆர்வலர்களுக்கான ஒரு முக்கியமான இடமா மாத்துது. ராவண்டிஸோட இன்னொரு சிறப்பு அதோட வரலாறு. புதிய அசிரிய பேரரசோட காலத்துல கிமு 10-7 நூற்றாண்டுகளுக்குள்ள இடையில இந்த பகுதி நினினே நகரத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமான வர்த்தக பாதையில் அமைஞ்சிருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. அதுக்கப்புறமா 10ஆம் நூற்றாண்டுல ராவாட்டி வம்சத்தோட தொடர்புடைய ஆட்சிக்கு கீழே நகரம் உருவெடுத்தது. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளா பல்வேறு குர்திஸ் ஆட்சிகளோட முக்கியமான பகுதியா இருந்திருக்கு. ஒரு காலத்துல சோரன் அமீரகத்தோட முக்கிய மையமாவும் ராவண்டிஸ் இருந்ததுங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மலைகளுக்கு எவ்வளவு இயற்கை வரலாறு இருக்கோ அதே அளவுக்கு அரசியல் மற்றும் கலாச்சார வரலாறுமே இருக்குங்க. ராவண்டிஸ் அப்படின்ற பேருக்கே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. இந்த பேரு ராவாடி அல்லது ராவண்டி என்ற குர்திஸ் பிரபுத்துவ குடும்பத்தோட தொடர்புடையதா கூறப்படுது. அதனால ராவண்டிஸ் அப்படின்ற பேரை ராவந்தின் கோட்டை அப்படின்ற பொருளோட தொடர்பு படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நகரத்தோட அடையாளம் வரலாறோட மட்டும் நின்று இல்லைங்க, சுற்றுலாவும் இங்க முக்கியமானது. ராவண்டிஸ் பள்ளத்தாக்கோட அழக பாக்குறவங்கள ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெக்கால் நீர்வீழ்ச்சி, கெளி அலி, பெக் நீர்வீழ்ச்சி மாதிரியான இடங்கள் இயற்கை சுற்றுலாவுக்கு பிரபலமானதா இருக்கு. ஒரே இடம் வெவ்வேறு பருவங்கள்ல வெவ்வேறு முகம் கொண்டதா இருக்கு. வரலாறும் இயற்கையும் கைகோத்து நிக்கக்கூடிய குர்திஸ்தானோட மலைநகரம் இந்த ராவண்டிஸ் மலைநகரம் தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ் அப்படின்ற அண்ணாவை நேரில் சந்திச்சு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தோங்க. அந்த சமயத்தில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கல்யாணம் பண்ணும்போது பின்பற்றக்கூடிய சடங்கு முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தேன். சடங்கு முறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்காக விளக்கியிருக்காரு பொன்ராஜ் அண்ணா. வாங்க, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அந்த தாலிக்கட்டுக்கு போகும்பொழுது அங்கே உட்கார வச்சு, தாலிக்கட்டுக்கு போயிட்டு உட்கார வச்சு, அப்போ இப்போல்லாம் ஐயர் வச்சுட்டாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கனியார் வச்சு, அன்னைக்கு கனியார் முறப்பிரகாரம் வச்சு பாதையில் உட்கார வச்சு பாட்டு பாடி எல்லாமே பாட்டு போடுவாங்க. பாட்டு பாட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு பாட்டு போடுவாங்க. இப்போது இங்கே பாடினாங்கள்ல அந்த மாதிரி, சீனே கருணாளா சவனே பெருமாளா இங்கே தாலியை கட்டுங்கடா கொட்டுங்கடா மோளத்தவ அப்படின்ட்டுலாம் வந்து பாட்டு பாடா. தாலி கட்டுற நேரத்தை மோளத்தை கொட்டுங்க, யார் யார் தாய் தான் தொட்டு தாலி கொடுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா அப்பா சித்தப்பமார் பெரியப்பமார் அப்பா அம்மா யார் இருந்தாலும் போய் அந்த தாலியை வந்து தொட்டு சாமி தொட்டு கொடுக்கணும். அப்படி தொட்டு கொடுப்பாங்க. அப்போ தொட்டு கொடுத்தா, தொட்டு கொடுத்த பின்னால் தான் வந்து தாலியை வந்து மாப்பிள்ளை எடுத்து அந்த நல்ல நேரத்துக்கு வந்து பொண்ணு கழுத்தில் கட்டுவாங்க. பொண்ணு கழுத்தில் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அது இதில் முறப்பிரி சாங்கியம். கல்யாணத்தில் விருந்தெல்லாம் வந்துட்டு எங்களுடைய இதில் வந்துட்டு என்னான்னா கெடாதான் விட்டோம், சிக்கனை தான். அது யார் ஒரு ஒரு ஒருத்தனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான்லாம் செஞ்சேன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு 200 கிலோ கறி போடணும், 200 கிலோ ஆட்டுக்கறி போடணும், ஒரு 150 கிலோ வந்து கோழிக்கறி, இவ்வளோ கறி வெட்டி சொந்தம் பந்தம் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பூரா எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும். பத்திரிக்கை கொடுத்து முக்கியமான இடத்துல வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கவும் வச்சு என்ன பண்ணால் விருந்து வைக்கவும் வாங்கலாம். அன்னைக்கு கறி விருந்து தான் எல்லாம் வந்துட்டு பத்திரிக்கையை கொடுத்தோன்னா பத்திரிக்கை கொடுத்தவங்கலாம் வருவாங்க. வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு மூவி கொடுப்பாங்க. மூவி கொடுத்துட்டு போயிட்டு எல்லாமே கறி விருந்து சாப்பிட்டு தான் எல்லாமே போவாங்க. எல்லாம் கறி விருந்து தான், ஆடு தான். ஆமாம், அது எங்களுடைய கலாச்சாரம் அது.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பொன்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேயர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
6: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, அந்த மங்களம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து அருமையா கும்மி பாட்டு ஒன்று பாடினாங்க. அந்த கும்மி பாட்டு முருகனை வச்சு பாடியிருந்தாங்க, அழகா கும்மி தட்டிக்கிட்டே அந்த பாடலை பாடினாங்க. நான் அதை பார்த்தும் ரசித்தேன், கேட்டும் ரசித்தேன். நீங்கள் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

எப்படி நேயர்களே இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல, ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த பாடலை பாடி கொடுத்த மங்களம் கிராம மக்களுக்கு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க அதர்வும் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு வகையான மாம்பழ வகை தான் மல்கோவா மாம்பழம். இந்த மல்கோவா அப்படின்ற பேரில் இன்னொரு அருமையான படைப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா? சத்தியமாக பழம் இல்லைங்க, இது ஒரு பறவை. நீலமுக மல்கோவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த பறவையோட பேர். எனக்கு இதோட பேரை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு மாம்பழம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அந்த மாம்பழத்திலிருந்து தொடங்கினேன் இந்த நிகழ்ச்சியோட இந்த பகுதியை. இயற்கையோட படைப்புகளில் சில பறவைகள் அதோட பேரை கேட்ட உடனே நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பறவை தான் இந்த பறவை. இந்த நீலமுக மல்கோவா பறவையை சிறிய பச்சை அழகு மல்கோவா அப்படின்னுமே கூப்பிடுவாங்க. இது குயில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை தாங்க. ஆனால் நம்மளோட மனசில் பொதுவாக இருக்கக்கூடிய குயிலோட உருவத்தை மாதிரி இல்லாமல் தனித்துவமான தோற்றத்தை கொண்டது. குறிப்பாக இதோட முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழகான நீல நிறத்தோளும் ஆப்பிள் பச்சை நிற அழகும் இதை மற்ற பறவைகள்லேருந்து ஈஸியாக வேறுபடுத்தி காட்டுதுங்க. சுமாராக 39 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவையோட தலை மற்றும் முதுகு பகுதிகள் அடர்ந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதில் எண்ணெய் பூசியது மாதிரியான நீளம் அல்லது பச்சை கலந்த பளபளப்பு இருக்குங்க. இதோட நீண்ட வால் படிப்படியாக நீளக்கூடிய இறகுகளை கொண்டது. வால் இறகுகளோட நுனியில் வெள்ளை நிறம் இருக்கும். இதோட வயிற்றுப்பகுதி வெளிர்காவிலிருந்து சாம்பல் நிறம் வரைக்கும் இருக்கலாங்க. ஆனால் இதோட முகமும் அழகும் தான் இதோட முக்கியமான அடையாளங்கள். கண்ணை சுற்றி தெளிவாக தெரியக்கூடிய நீல நிற தோல், அதுக்குள்ள வெள்ளை விளிம்புகளோடு இருக்கக்கூடிய சிவப்பு நிற கருவிழி, அதோடு இணைஞ்ச பச்சை நிற அழகு, இந்த மூணுமே சேர்ந்து நீலமுக மல்கோவாவுக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை கொடுக்குதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மற்ற சில குயில் இனங்களை மாதிரி இந்த பறவை மற்ற பறவைகளோட கூட்டில் முட்டையிடக்கூடிய கூட்டு ஒட்டுன்னு இல்லைங்க, தானாகவே கூடு கட்டி குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய பறவை. பொதுவாக முள் புதர்களுக்குள்ள கிளைகளை கொண்டு தடிமனான ஒரு சின்ன மேடை மாதிரியான கூட்டை உருவாக்குது. இந்த கூட்டுக்குள்ள பச்சை இலைகளை வரிசையாக அமைக்குது. பொதுவாக 2 முட்டைகள் இடுது. சில சமயங்களில் 3 முட்டைகளும் இருக்கலாமாங்க. மார்ச் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இதோட இனப்பெருக்கம் நடைபெறுறதா பதிவுகள் சொல்லுது. இப்போ இதோட உணவை பார்க்கலாம். நீலமுக மல்கோவா பெரும்பாலும் புதர்களுக்குள்ள தேடி உணவு சாப்பிடும். பலவிதமான பூச்சிகள், கம்பளி புழுக்கள் மற்றும் சின்ன முதுகெலும்பு உயிரினங்களை உணவாக எடுத்துக்குது. அடர்ந்த புதர்களுக்குள்ள அமைதியாக நகர்ந்து இறைய தேடக்கூடிய தன்மையுமே கொண்டதுங்க. உண்மையாகவே இந்த பறவையோட அமைதியான வாழ்க்கை முறையே இதுக்கு இன்னொரு சிறப்பாக இருக்கு. மல்கோவாக்கள் பொதுவாக அதிக சத்தம் எழுப்பாத பறவைகள். ஆனால் அதை விரட்டுனா அல்லது அச்சுறுத்தப்பட்டா தாழ்வான கரகரப்பான கிரர் அப்படின்ற ஒலியை எழுப்புங்க. நீலமுக மல்கோவா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது முக்கியமாக தீபகற்ப இந்தியா மற்றும் இலங்கையில் தாங்க இருக்குது. வறண்ட இலையுதிர் காடுகள், அரை பசுமை காடுகள், திறந்த புதற்காடுகள் மாதிரியான பல்வேறு வாழ்விடங்களில் வாழுது. தமிழ்நாட்டிலேயும் இதோட பதிவுகள் இருக்குது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இந்த பறவையோட பதிவு அதிகமாகி இருக்கு. நேர்களே, இயற்கை நமக்கு நல்லா தெரிஞ்ச பறவைகளை தாண்டி கவனிச்சா மட்டுமே கண்ணில் படக்கூடிய பல அற்புதமான உயிரினங்களையும் நமக்காக கொடுத்துருக்குங்க. நீலமுக மல்கோவா அதுக்கு ஒரு அழகான உதாரணம். நீலமுகம், பச்சை அழகு, நீண்ட வால், அமைதியான நடை, இது எல்லாமே சேர்ந்து இயற்கை உருவாக்கின ஒரு அழகான கலைப்படைப்பாக இந்த பறவையை மாற்றுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொழி, அவங்கள பற்றின வரலாற்று பழைய கதைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேப் யார்க் தீபகற்பம், இயற்கை வளமும் ஆறுகளும் பரந்த நிலப்பரப்பும் நிறைந்த இந்த பகுதியில் தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த ஒரு பழங்குடி சமூகமான உஞ்சாடி மக்களை பற்றி தான்

0: இருந்தது. அவங்களோட பாரம்பரிய நிலங்கள் சுமார் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்ததா வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுது. இந்த பகுதி டூசி ஆற்றுக்கு மேல் பகுதியிலிருந்து ஜார்டின் ஆற்றோட தலைநீர் பிடிப்பு பகுதிகள் வரைக்கும் பரவி இருந்தது. ஒரு சமூகத்துல வாழ்க்கை அப்படின்றது அவங்க வசிக்கக்கூடிய வீட்டை மட்டும் சார்ந்தது கிடையாது. அவங்களோட ஆறு, காடு, நிலம், விலங்குகள் இது எல்லாத்தோடையும் அவங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சிருந்தது. அதனாலதான் பழங்குடி சமூகங்களை பத்தி பேசும்போது அவங்களோட பாரம்பரிய நிலம் அப்படின்றது ஒரு சாதாரண புவியியல் பகுதி இல்லை, அது அவங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதியாவே பார்க்கப்படுது. உஞ்சாடி மக்களோட இன்னொரு முக்கியமான அடையாளம் அவங்களோட மொழி தான். உஞ்சாடி அல்லது உஞ்ஞாடி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மொழி ஆஸ்திரேலியாவோட பழமையான மொழி குடும்பங்கள்ல ஒன்னா பாமா நியூங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியா இருக்கு. இந்த மொழி அதே பகுதியில வாழ்ந்த அண்டைய சமூகங்களோட மொழிகளோட நெருங்கிய தொடர்புடையதாகவுமே இருந்தது. ஆனா இன்னைக்கு உஞ்சாடி மொழி அழிந்து போன மொழியா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதாங்க உலகம் முழுசுமே பழங்குடி மக்களோட மொழிகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு. ஒரு மொழி மறைஞ்சா சில வார்த்தைகள் மட்டும் மறையறது இல்ல. அந்த மொழியில சொல்லப்பட்ட கதைகள், பழமையான அறிவு, இயற்கையை பற்றிய புரிதல், சமூகத்தோட நினைவுகள் அப்படின்னு ஒரு தலைமுறையோட கலாச்சார நினைவுகளே மறைஞ்சு போயிடும். உஞ்சாடி மக்களோட சமூக அமைப்புலயும் ஒரு தனித்துவம் இருந்தது. மானுடவியல் ஆய்வுகளின்படி அவங்களோட சமூகத்துல டோட்டமிக் குல அமைப்பு முக்கியமானதா இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட குளம் அல்லது குடும்பக்குழு ஒரு குறிப்பிட்ட விலங்கு, தாவரம் அல்லது இயற்கை சின்னத்தோட தொடர்புடைய அடையாளத்தை கொண்டிருக்கலாம். அந்த டோட்டம்கள் வெறும் அடையாளங்கள் மட்டும் இல்ல, அது உறவு முறை, சமூக பொறுப்பு, பாரம்பரியம் எல்லாத்துக்குமே தொடர்புடையதா இருந்தது. உஞ்சாடி சமூகத்துல இந்த குளங்கள் பொதுவா தந்தை வழியா தொடர்ந்ததா ஆய்வுகள் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமான கட்டமான பருவமடைதலப்போ சில தனிப்பட்ட டோட்மென் அடையாளங்கள் வழங்கப்பட்டதா பதிவுகள் சொல்லுது. இதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம், அவங்களோட சமூகத்துல ஒருத்தரோட அடையாளம் அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது குடும்பம், குலம், முன்னோர்கள் மற்றும் இயற்கையோடு இணைஞ்ச ஒண்ணு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில, ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளைய நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைப நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
1: இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். ஹிப் ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. இவரோட வாழ்க்கை சோகம், போராட்டம், அசாத்தியமான உழைப்பு இதெல்லாம் சார்ந்து இருந்ததுங்க. எரிக் தாமஸ் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் பிறந்து டெட்ராய்ட் நகரில் வந்து வளர்றார். சிறு வயதில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவரோட உயர்நிலை பள்ளி அந்த படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு உயர்நிலை கல்வியை பாதியிலே விடுறார். வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறார் எரிக் தாமஸ். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வீடு இல்லாமல் தெருக்கள்லேயும் பூங்காகள்லேயும் கைவிடப்பட்ட கட்டிடங்கள்லேயும் வாழ்கிறார். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. குப்பை தொட்டிகள்லேயும் மற்றவர்கள் விற்று சென்ற உணவுகளையும் சாப்பிட்டு வாழ்ந்து வரார். ரொம்ப ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுறார். இப்படி இருந்த எரிக் தாமஸ் ஒரு கட்டத்தில் உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாரு அப்படின்னா நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு அசாத்தியமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவரோட வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா எரிக் தாமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து எரிக் தாமஸ் அவரோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு எரிக் தாமஸ், டாக்டர் எரிக் தாமஸ், அதாவது உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் பல சோதனைகள், அதாவது தங்கிறதுக்கு வீடு இல்லாமல் ரோட்டோரங்கள்லேயும் எங்கே ஒரு இடம் கிடைக்குதோ பழைய கட்டிடங்கள்லேயும் பழைய பூங்காக்கள்லேயும் தெருக்கள்லேயும் தங்கி வாழ்ந்து வரார். அப்படி இருந்த ஒரு நபர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாரு, அதுவும் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்த ஒரு சூழ்நிலை, அதாவது வீடு இல்லாமல் அந்த மாதிரி தெருக்கள்லேயும் அதற்கப்புறம் பூங்காக்கள்லேயும் தங்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு திருப்பு முனை அவரோட வாழ்க்கையில் ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்த அந்த தேவாலய போதகர்கள் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க, சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க, அதாவது நீ இப்படியே இருக்க போகிறியா, இல்லை ஏதாச்சும் ஆழமாக சிந்திச்சு உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்க போறியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போது அந்த ஒரு சமயம் இவரோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தெருக்கல்ல வாழ்ந்த அந்த ஒரு நிலையிலிருந்து மீண்டு எரிக் தாமஸ் முதல்ல அவருடைய படிப்பை தொடர்றாரு. ஓக்அவுட் பல்கலைக்கழகத்தில் சேர்றாரு. ஆரம்ப காலத்தில் கல்வி அவருக்கு ரொம்ப கடினமாக இருந்திருக்கு, ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு அவர் விலகி போயிட்டார். ஸோ திரும்ப வந்து படிக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பலரோட உதவியோட படித்து முடிக்கிறதுக்கு அவருக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. உயர்கல்வி PhD விடாமுயற்சியை கைவிடாத எரிக் தாமஸ் மிக்சிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் அவரோட மாஸ்டர் பட்டத்தையும் தொடர்ந்து டாக்டர் பட்டத்தையும் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணுறார். நினச்சி பாருங்கள், அதை படிக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒருத்தர் டாக்டர் பட்டம் வாங்குறாரு அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய சாதனை. இன்றைக்கி உலகம் முழுக்க தெரிகிறாரு அப்படின்னா அது அதை விட பெரிய சாதனை. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன
1: நீ கண்டுபிடிச்சேன்? நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்,
3: குட் மார்னிங் மிஸ்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
6: பொதுநலன் கருதி சோனா FM 107.8
7: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி எரிக் தாமஸ், உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவரோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இவரை வந்து சில தேவாலயத்தைச் சேர்ந்த போதகர்கள் மீட் பண்ணுறாங்க. நீ இப்படியே உன்னோட வாழ்க்கையை வந்து கொண்டு போக போறியா, இல்லை உன்னோட எதிர்காலத்தை மாற்றணும்னு நினைக்கிறியா? ஸோ இந்த ஒரு கேள்வி அவரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அவரோட அந்த தற்போதைய நிலையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் திரும்ப படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து, ஒரு ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு, ஏன்னா படிப்பை விட்டுட்டு திரும்ப வந்து அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறது. இருந்தாலும் விடாமுயற்சியோட PhD முடிக்கிறார் அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு. அது மட்டுமே இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள், இது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறார். டெட்ராய்ட் நகரில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் வழிகாட்டுதல் இல்லாத இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக மாறுறாருங்க ஹிப்ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு அழைக்கப்படுற எரிக் தாமஸ். அதாவது எனக்கு எப்படிலாம் கஷ்டங்கள் இருந்தது, அதை எப்படிலாம் கடந்து வந்தேன், எப்படிலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு எரிக் தாமஸ் பிற்காலத்தில். தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் இவர் நடந்த விஷயங்களை வந்து நிறைய இடங்களில் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாரு. இவரோட அந்த வார்த்தைகளும் யூடியூப்பில் பதிவேற்றப்பட்ட அந்த மோட்டிவேஷ்னல் பேச்சுகளும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை போயிட்டு சேருதுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உலக புகழ் பெறுறாரு எரிக் தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்ஹாப் ப்ரீச்சர். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

போதே இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: உலக புகழ் பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ். நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவரை தெரிஞ்சிருக்கலாம். ஹிப்ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவரை சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அவரோட இளமை காலத்தில், டீனேஜ் வயதில் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறார். டெட்ராய்ட் நகரில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வீடு இல்லாமலும் தெருக்கள்லேயும் பழைய கட்டிடங்கள்லேயும் தங்கியிருக்கிறாருங்க. ஸோ இது ரியலாக நடந்த ஒரு விஷயம். நினச்சி பாருங்கள், டீனேஜ் வயது, அம்மா அப்பா அரவணைப்பில் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது அப்படியே காலேஜ் போயிட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது ஒரு நேரம் உணவு கிடைக்கிறது கூட அவருக்கு கஷ்டம், யாராவது கொடுத்தா தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை, சாப்பாடு இல்லாமலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. பட்டினியால் வாடின நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. டெட்ராய்ட் நகரில் இருக்கக்கூடிய மெக்னோனால்ட் அப்படின்ற அந்த கடைக்கு வெளியே இருந்த பெரிய அட்டை பெட்டிகளை அவரோட வீடாக பயன்படுத்தியிருக்கிறாரு. இரவில் அந்த பெட்டிக்குள்ளார படுத்துட்டு தான் தூங்குவார். விடியும் போது யார்கிட்டையாவது கேட்டு ஒரு கப் காஃபியும் உணவையும் வாங்கி சாப்பிடுவார். ஸோ அப்படி இருந்தது அவருடைய காலகட்டம். அதே மாதிரி எரிக் தாமஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்தது. அப்போ அவர்கிட்ட பணமே இல்லை. பல நாட்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு உணவளிக்க கூட பணம் இல்லாமல் இருந்தார். தனது மனைவியோடு இணைஞ்சு வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருந்த ஒரு காலங்களும் வந்திருக்கு. ஆனால் அவருடைய மனைவி அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஃப்யூச்சரில் இப்படி இருந்த எரிக் தாமஸ் இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறினார். எரிக் தாமஸோட இந்த உலக புகழ்பெற்ற பேச்சு ஒரு மாணவரோட நடந்த விவாதத்து மூலமா வந்திருக்குங்க. ஒரு முறை ஒரு மாணவர் அவரிடம் வந்து, சார் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றது ஆசை, ஆனால் என்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, என்னால் கடுமையாக உழைக்க முடியல அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை புரிய வச்சிருக்கிறாரு எரிக். அது என்ன விஷயம் அப்படின்றத, என்ன பண்ணார் எரிக் தாமஸ் அந்த மாணவர்கிட்ட அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பேச்சாளர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். வென் யூ வாண்ட் டு சக்சீட் ஆஸ் பேட் ஆஸ் யூ வாண்ட் டு பி பிரீத் அப்படின்ற இந்த ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை ஒரு மாணவருக்கு சொல்லி காமிக்கிறார் எரிக் தாமஸ். எரிக் தாமஸ் கிட்ட ஒரு மாணவர் வந்து, நான் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஆனால் என்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, என்னால் கடுமையாக உழைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரை தண்ணீருக்குள்ளார போட்டு அமுக்கியிருக்கிறார் எரிக் தாமஸ். அந்த மாணவர் மூச்சு முட்டி திணறி மேலே வந்து பெருமிச்சு விட்ட போது எரிக் தாமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு எப்போ தண்ணீருக்குள்ளார இருக்கும்போது மூச்சு விட தோன்றதை விட வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து ஒரு வெறி வருதோ, அன்னைக்கு தான் நீ வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை சொல்கிறார். அதான் வென் யூ வாண்ட் டு சக்சீட் ஆஸ் பேட் ஆஸ் யூ வாண்ட் டு பி பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது இன்றைக்கி உலகெங்கிலும் கோடிக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எரிக் தாமஸ் நிறைய வீரர்களுக்கு, அதாவது முன்னணி நிறுவனங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் ஆரம்பத்தில் படிக்கிறது கூட, அதாவது பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கல்லூரி படிப்பை முடிக்க அவருக்கு தகுந்த ஒரு நாலேஜ் வந்து இல்லை. பல இரவுகள் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் போராடி தான் அந்த டாக்டர் பட்டம் PhD வந்து முடிக்கிறாரு. இன்றைக்கி உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, அதாவது தான் மோட்டி

வெற்றி பெற்றது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இவர் இருந்த நிலைமையில் இருக்கலாம், நிறைய மாணவர்கள் இவர் இருந்த நிலைமையில் இருக்கலாம். ஸோ அவங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கையில் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேஷ்னலாக எல்லாருக்கும் வந்து பகிர்றாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேயர்களே, டாடா நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.